நேரம் 5:39 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரனுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:47:53 நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனாவின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திர மாதம் 8 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 13 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:58. இனி தொடர்வது குரலமுதம்.

0: சூயில்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
0: இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்சூயில்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சாவ்காத் மிர்சோசியேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில

அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. பக்தி நேரம்.

நேரம் 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். தோல்வி என்பது உன்னை வீழ்த்த வந்ததல்ல, உனக்குள் இருக்கும் திறமையை உலகிற்கு உயர்த்த வந்த அனுபவம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கடந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறது நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் தான். அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆன்மீகம். தொடர்ந்து நம்மளை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை சுய ஒழுக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து. இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

வெங்கடேசன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே வீரமணி குரலில் இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி மாலை பாமாலையாக பல பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பிரகாசிப்பதில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் தோல்விகளும் வெற்றிகளும் எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மளை வந்து சூழ்ந்துக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கும். அந்த நல்ல எண்ணத்துடைய நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி குரலில் இதோ உங்களுக்காக. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மகாநதி சோபனா குரலில் ஸ்ரீ மகாலட்சுமியே எனும் பாடல் கேட்டு வந்த நேரம் 6:27. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுசிலா குரலில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம். சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேஜே யேசுதாஸ் குரலில் இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:38. இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உழைப்பு தான் நாளைக்கு வரப்போகக்கூடிய மிகப்பெரிய வெற்றியுடைய விதையா இருக்கும். நாளைய மாற்றத்தை நம்ம விரும்பணும்னா அதுக்கு முதல் அடியே இன்னைக்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கோவை சவுந்தரராஜன் குரலில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 6:47. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஆசை என் இயேசு என தொடங்கும் பாடல். ஹெலன் சத்யா குரலில் தமிழ் கிறிஸ்தவ பாடல் தொகுப்பிலிருந்து இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

6:51 ஆயிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ பக்தி நேரம் நிகழ்ச்சியில இறுதியாக நிறைவாக ஒலிக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து திருச்சி எஸ்எம் யூசப் குரலில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வேலாயுதம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒன்று வேணும்னா எதையாவது ஒன்றை இழக்கணும் பாங்க, சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஓர் உதாரணம் பாருங்க, நவீன எல்இடி விளக்குகள், அதனால் நிறைய பயன், மின்சார சிக்கனம், அதிக உழைப்பு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த எல்இடி விளக்குகளின் ஒளியால் கம்பளிப்பூச்சி உட்பட பல்வேறு பூச்சிகள் பாதிக்கப்படுவதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம், புல்வெளி உள்ளிட்ட வாழ்விடங்கள் அழிப்பு, காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லி நோய்க்கொல்லி விஷங்கள் பயன்பாடு அதிகரிப்பு, நீர்நிலைகளில் மாசு போன்றவற்றால் பூச்சி இனங்கள் அழிந்து வருகின்றன. ஒரு விவசாயியா, விவசாய விஞ்ஞானியா, இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. பூச்சிகளை கவர்ந்து எடுக்க இரவுல மாலை நேரத்தில் விளக்கு பொறி வைக்க சொல்கிறாங்க. சாதாரண ஒரு குண்டு பல்பு எரிய விட்டு அதுக்கு அடியில் பெரிய தாம்பாள தட்டில் தண்ணியும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் ஊற்றி வச்சுட்டா அதுதான் விளக்கு பொறி. வேலாயுதம் சார், எரிகிற விளக்குக்கு பூச்சிகள் வந்து அந்த தட்டில் விழுந்து இறந்து போயிடும். இது விவசாயிகள் பக்கம் பார்க்கும்போது நல்ல வேலை தான், ஓர் இயற்கையான பயிர் பாதுகாப்பாயிடுது. மொத்தமாக ஈகோசிஸ்டம், உயிர்களின் வாழும் சூழல் என்று பார்க்கும்போது நாம் இந்த உலகில் வாழும் சில உயிர்களை இழக்கிறோம். சில பூச்சி இனங்கள் அழிவை சந்திக்கின்றன. ஓரிடத்தில் 100 மனிதன் வாழறான்னா அங்கே 10-20 மாடும் வாழும், 20-30 ஆடுகள் கோழிகளும் இருக்கணும், பல்லி பாம்பு பறவைகள் புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும், இருக்கணும். இருந்தால் தான் அது இயற்கை

0: சமநிலைன்னு சொல்ல முடியும். 100 மனிதன் இருக்கிற இடத்துல 50 ஆண் 50 பெண் இருந்தா தானே அது இயற்கை சமநிலை. இதுல வித்தியாசம் இருந்தா வாழும் உயிர்களுக்குள்ள போட்டி ஏற்படும். மனித உயிர்களுக்குள்ள போட்டி மட்டுமில்ல, பொறாமையும் உண்டாகும். அதே போலத்தான் மனிதன் வாழும் இடங்கள்ல மரம் செடி கொடி இருக்கணும். இப்போதைக்கு மனிதனின் வாழும் சூழல் மாறி போயிடுச்சு, வாழ்க்கை முறையில மாற்றம் உண்டாகியிருக்கு. பருவநிலை மாற்றத்தால் 95% கடல் நீர் சூடாக மாறும் ஆபத்து ஏற்படும்னு ஒரு ஆய்வு முடிவு தெரிவிக்குது. பூமியின் வெப்பநிலை உயர்வுக்கு கார்பன் வெளியீடு முக்கிய பங்காற்றுகிறது. வெப்பநிலை உயர்வு பருவநிலை மாற்றத்துக்கு வழிவகுக்குது. மாறி வரும் பருவநிலை மாற்றம் பெருங்கடலில் அமிலமயமாக்கல் வெப்பத்தை அதிகப்படுத்துது. இந்த சூழல்ல உலக அளவில் கார்பன் வெளியீடு அளவை கட்டுப்படுத்தலனா இன்னும் ஒரு 70-80 ஆண்டுகள்ல 95% கடல் நீர் சூடாக மாறும் என்று சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதன் காரணமா கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வேலாயுதம் சார், மனிதன் எல்லா உயிரினங்களையும் தன்னை போல்னு நினைத்து இப்பூமியில் வாழணும். மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ தகுதி பெற்றவைதான்னு இடம் கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி புவி வெப்பமயமாதல் கடல் நீர் சூடாகுதெல்லாம் ஏன் ஏற்படுது? சரியான அளவுல மழை பெய்யாதது, இருக்கும் மர மட்டைகளை வெட்டி விடுறது தான். ஒரு பத்திரிகை செய்தி 62 மரங்களை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஏதோ பெரிய உணவகம் கட்டுவதற்காக அங்கிருந்த 62 மரங்களை வெட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி ஓர் அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 62 மரத்தை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம், புதுசாக 100 மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவது நாம் வாழும் சூழலை பாதுகாப்போம், நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நல்லபடியாக வாழ. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு வணக்கம் சென்னையில நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்றதான் இன்னைக்கு வணக்கம் சென்னையுடைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை

படிக்கிறதுக்காக நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாம் என்ன பாடல் ஒலிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரோமியோ அப்படின்ற திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் ஸ்வர்ணலதா குரலில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

9 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில் இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். வழக்கம் போல் நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருடைய நினைவு நாள். ஸோ எஸ், இன்னைக்கு என்எஸ் கிருஷ்ணனோட அவர்களுடைய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 1908 நவம்பர் 29 தான் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, சுடலை முத்து கிருஷ்ணன் மற்றும் இசக்கி அம்மாள் அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்ததுனால அவங்க அப்பா பேரையும் அவருடைய ஊர் பேரையும் சேர்த்து என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. சின்ன வயசுலேயே குடும்ப வறுமை அப்படின்ற காரணத்தினால ரொம்ப அதிகமாக கூட அவர் படிக்கலை. 4 வகுப்போடு அவருடைய படிப்பை நிறுத்திட்டு அவருடைய தொழிலை பார்க்க போயிட்டார். ஏன்னா அவ்வளோ வறுமை அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தில் நிலவியிருக்கு. அப்போயே சின்ன வயசுலேயே நாடக கொட்டையில் கொட்டகைகளில் சோடா, கலர் மிட்டாய், அப்புறம் கலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா பழைய காலத்தில். இப்போ தான் நமக்கு வந்து நிறைய குளிர்பானங்களாக இருக்குது, அப்போ வந்து கலர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த போல் குளிர்பானங்கள்லாம் அங்கே விற்க ஆரம்பிச்சிருக்காரு. வித்துக்கிட்டே இருக்கும் போது தான் நாடகங்களை பார்த்து பார்த்து பார்த்து கலைத்துறை மேலே அவருக்கு ஒரு பயங்கரமான ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சின்ன வயசுலேயே நாடகங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க தொடங்கி தனது அபார திறமையால் முதன்மை நகைச்சுவை நடிகராக உயர்ந்திருக்காரு. வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து போன்ற பாரம்பரிய கலைகளில் வல்லவராக திகழ்ந்தவர் தான் நம்ம என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். என்எஸ் கிருஷ்ணனை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கருத்தம்மா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து, உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

வாழ்க்கை பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல் மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறு வென்று சிந்து நம்ம தூரம்.

வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் என் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய பதிலை என் கூட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பதில்கள், நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றதை நான் இந்த நிகழ்ச்சியில் படித்து காட்டுவேன். ஸோ இன்றைக்கி ஏன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்புகளை பேசிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு அவருடைய நினைவு நாளும் கூட. ஸோ அவருடைய பிறப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து அரசியல் பற்றும் தேச பற்றும் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கதிரடி உடுத்திக்கிட்டு சுதந்திர போராட்ட கருத்துக்களை தனது நாடகங்கள் மூலமாக பரப்பினார் என்எஸ்கே அவர்கள். தொடர்ந்து திரையுலகத்திலையும் ஜொலிக்க ஆரம்பித்தார். என்எஸ்கே முதன் முதல்ல நடித்த திரைப்படம் சதி லீலாவதி. இது 1936 வெளிவந்துச்சு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே முதன் முதல்ல திரைக்கு வந்து வெளியான திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனகா. இந்த திரைப்படம் 1935 ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து வசந்த சேனா படப்பிடிப்பின் போது நடிகை டி ஏ மதுரம் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தொடர்ந்து இவங்களுடைய ஜோடி தமிழ் திரையுலகத்தில் பயங்கரமான வெற்றிகரமான நகைச்சுவை இணையாக மாறியது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான உண்மை. கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவகேலி அப்படின்ற நகைச்சுவை வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கலாம். அடுத்தவரை நோகடிக்காமல் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதான் என்எஸ்கேயுடைய முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. அதே சமயம் சிந்திக்க வைக்கணும் அப்படின்றதுலையும் அவர் ரொம்பவே தெளிவாக இருந்தார். அதனாலேயே அவரை இந்தியாவுடைய சார்லி சாப்ளின் அப்படின்னு போற்றப்பட்டாரு. இன்னும் பல விஷயங்கள் என்எஸ்கே அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து கே மேனன், உதித் நாராயணன், சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

6:26 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. சோ வணக்கம் சென்னையில நான் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். சோ அதுக்கு நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சூப்பரா சரியான பதில்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில யார் யார் என்னென்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்போமா. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. ஆர் எஸ் கண்ணன் அவர்கள், இதை தெரிந்து கொள்வதால் ஏகப்பட்ட பயன் கிடைக்கும், ஆகவே மக்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து சங்கர் அவர்கள் சேந்தமங்கலம் அப்படின்ற இடத்துலேருந்து, இனிய இதமான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஹேமலதா அவர்கள் பிக்சர் கொடுத்து போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் அவர்கள்

அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். பிரபு வீரா அவர்கள் வந்து ராஜபாளையத்துலேருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில மறக்காம பதிவு பண்ணியிருக்காரு. செங்கல்பட்டு ரமணிஸ் வில்வம் அவர்கள் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹீராமணி வீரா வெர்மா அவர்கள் குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கருப்பண்ணன் ரங்கசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பாளர் டெல்ஃபின் ராஜன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. திரும்ப மறக்காமல் பட்டாளம் அப்துல் ஜலீல் மறுபடியும் வந்து பதிலையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம் அவர்கள் இதுக்கான பதிலை கொடுத்துருக்காரு. பூபாலன் பாலா அவர்கள் இதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஏ ஹரிஹரன் அவர்கள் கலைவாணர் பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆண்டி படம் கார்த்திகேயன் அவர்களும் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. திருநின்ற ஊர் தமிழன் ஜெயராம் அவர்களும் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கே சுரேஷ் அவர்கள் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நந்தஜயா அவர்கள் ராமச்சந்திரன் திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுவம் கொண்டான் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. வி மோகன் அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சக்தி அவர்கள் உளுந்தூர்பேட் தாலுக்காலேருந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம் அவர்கள் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலை மறக்காமல் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து ரொம்ப அழகான பதில்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள் என்எஸ்கே பற்றி தெரிஞ்சுப்போம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு ஜென் துறவி. அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலம். நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம். எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதயத்துடி

0: துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்போவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார். இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணும். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான். உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காம பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகான் அவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டானா ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 36 ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். ஸோ நம்மளுடைய நேர்கள்லாம் ரொம்ப அழகாக அந்த பதில்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்கே பற்றி நிறைய தகவல்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து திராவிட இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதினு நிறைய முக்கியமான தலைவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் விளங்கின ஒரு சிறந்த சிந்தனையாளர் தான் என்எஸ்கே அவர்கள். தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பெண் கல்வி, விதவை மறுமணம், மது ஒழிப்பு போன்ற முக்கியமான கருத்துக்களை தன்னுடைய திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் மூலமா இந்த உலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னவர் தான் என்எஸ்கே. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய மணமகள் மற்றும் பணம் ஆகிய இரண்டு திரைப்படத்தையும் தன்னுடைய சீர்திருத்த திரைப்படங்களாக எண்ணி என்எஸ்கே அவர்களை இயக்கி நடிச்சிருந்தாரு.

இன்னும் நிறைய விஷயங்கள் என்எஸ்கே அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய குரல், ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல வைரமுத்து வரிகள்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

நேரம் 7:43 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணலாம். ஸோ நம்ம நேயர்கள்லாம் என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சூலை ரீஜா மனோகரன் அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலமா சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரி டெல்ஃபின் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூலை ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நலமாக இருக்கேன். அண்ட் இன்னொன்று பதிவு பண்ணியிருக்காங்க, ஆர்ஜி அவர்கள் தொகுத்து வழங்கும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாகவும் இனிக்க செய்தது, வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். சபரி மனோஜ் அவர்கள் என்எஸ் கிருஷ்ணனுக்கு யார் எப்போ என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. திரும்ப வந்து மறக்காமல் சூலை ரீஜா மனோகரன் அவர்கள் அவங்களுடைய பதில்களையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் முக்கியமான அரிய வாழ்க்கை குறிப்புகளை அறிந்து வியப்புறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான ஞாயிறு காலை வேளையில் தென்றலாய் தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. ஜெயசீலன் கொடமண்டப்பட்டி அப்படின்ற இடத்துலேருந்து இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவர்கள் குட் மார்னிங், ஹாவ் எ பிளெஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவர்கள் வந்து ஓ மை காட், பூனை கூட்டியை வச்சு ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்கும். சந்திரன் அவர்கள் குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. சாமுனி அவர்கள் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மில்கி ராஜ் செலவாக்கம் அவர்கள் வணக்கம் சென்னை, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நேர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ என்எஸ்கே பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய இக்கட்டான காலகட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்துச்சு, அதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஆசை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் அனுபமா மற்றும் குழுவினருடைய குரலில், வாலி வரிகளில், தேவா இசையமைப்பில், இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், என்எஸ்கே அவர்களுக்கு கலைவாணர் பட்டம் எப்போது யாரால் வழங்கப்பட்டதுதான் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் சரியான பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ என்னைக்கு என்எஸ்கேயுடைய நினைவு நாளும் கூட. ஸோ அதனால் அவரை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவருடைய சோதனை காலம் அப்படின்ற மாதிரி 1944 லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு 2.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். அதுக்கப்புறம் லண்டன் பிரிவு கவுன்சில் தலையிட்டால் அவர் வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு 1947 விடுதலை செய்யப்பட்டார். எவ்வளவு இழப்புகள் நடந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை இழந்தாலும் அவருடைய வள்ளல் குணம் மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வீட்டுக்கு யார் எப்போ வந்தாலும் பசியோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக அன்னதானமும் காசு கொடுத்து அனுப்பாமல் இருக்கவே மாட்டாரா நம்ம என்எஸ்கே. ஸோ தொடர்ந்து அவருடைய ஈகை குணத்தால் அவருடைய இறுதி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய நடிகர் திலகமும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து நிறைய விஷயத்துக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து கல்லீரல் பாதிப்பு காரணமாக 1957 August 30 தன்னுடைய 48வது வயதில் அவர் தன்னுடைய உயிரை நீத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான தகவல்கள் நம்ம என்எஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் எத்தனை பேரால் வாழ முடியும் அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியம்.

இருக்குல்ல. தொடர்ந்து நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள் வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. குணாளன் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் தென்கட்சி ஸ்கோ சுவாமிநாதனுடைய தகவல்கள் அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பத்மா சவுந்தரராஜன் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி மறக்காமல் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமானுஜம் ரமா அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் நிகழ்ச்சி சிந்திக்க வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹக்கீம் ராஜா அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கத்திலேருந்து இனிய உற்சாகமான காலை வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்கேன், பதிலையும் மறக்காமல் பதிவு பண்ணியிருக்காரு. பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நேயர்கள் எல்லாமே ரொம்ப சரியான பதில்களை கொடுத்துருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கான சரியான பதில் என்னென்னா, 1947 ஜூலை 27 அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் திருநெல்வேலி நடராஜர் கல்விக் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களால் தான் இவருக்கு கலைவாணர் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. எஸ், நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய பெயர்களையும் நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் விட்டு போயிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நான் இப்போ கிளம்புறேன். மீண்டும் உங்களை 8:02 வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ளத்தை அள்ளித்தான் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு இனிமையான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. மனோ மற்றும் குழுவினருடைய குரலில் பழனி பாரதியுடைய வரிகளில் சிற்பி இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு. தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பெசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உங்களுக்காகவே நான் சூப்பரான பாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு என்னமா ரஷ், நான் ஜாலியாக சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் சில பேருக்கு இன்னைக்கும் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. சரி, என்ன பண்றது, நமக்கு வந்து வாழ்வாதாரம் முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ, இல்லை வெளியில் இருக்கீங்களோ, இல்லை வீட்டில் பரபரப்பாக இன்றைக்கி சண்டேன்னு சமையலில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை க்ளீன் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாரையும் ரசிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான பாடல்கள் லிஸ்ட்டோட நான் வந்திருக்கேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ இன்றைக்கி நவ நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நவநிலை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து நரேஷ் ஐயர் தீபா மேரனுடைய குரலில், பழனி பாரதியுடைய வரிகளில், விஜய் ஆண்டனி இசையமைப்பில் இதோ வந்துட்டுருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.

நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:11 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போல உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு சண்டே, அதுவுமா நல்ல பாடல்களோட நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் சுனி சவுகானுடைய குரலில் அறிவுமதியுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் திரைப்படத்திலிருந்து சபரேஷ் வர்மாவுடைய குரல்ல ஜெகதி ஸ்ரீகுமாருடைய வரிகள்ல ஆனந்த் இசையமைப்புல ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 8:20. ஸோ இப்போ நேரம் 8:21 ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஸோ இன்னைக்கு ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் நிறைய நல்ல பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்மளுடைய ஊக்கம் அளிக்கக்கூடிய சில வார்த்தைகளும் கேட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய நாள் நிறைவு பெறும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நிறைய சவால்கள் என்ன காலகட்டத்தில் வேணால் எப்படி வேணால் வரலாம். அதுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் தான் சண்டே. ஸோ அந்த சண்டேயில் உங்களுக்காகவே நிறைய நல்ல பாடல்களை நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததாக வில்லு திரைப்படத்துலேருந்து ஒரு அருமை பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா அவர்கள் பாடியிருக்காங்க. ஸ்னேகன் ஸ்னேகன் வரிகள் எழுதியிருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

101.4 இங்க எல்லாமே தூளு. நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:31 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போல உங்களோட நினைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமுடைய குரலில் தாமரையுடைய வரிகளில் தர்முகா சிவா இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 8:47 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. ஸோ ரஷா ரெயின்போவில் நிறைய நிறைய நல்ல பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருப்பது முகமூடி திரைப்படத்திற்காக வாய மூடி சும்மா இரண்டா அப்படின்னு ஒரு பாடல் தான் வந்துட்ருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே தூளு.
2: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எஸ் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நேரம் 8:54 ஆயிட்டிருக்கு. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 101.4 நிறைவாக ஒழிக்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் தான், வசூல் ராஜா MBBSலேருந்து கிரேஸ் அவர்களுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாடலோட நான் இப்போ கிளம்பிக்கிறேன். மீண்டும் 10 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஜெய் சுகன்யா, அடுத்த ஒரு மணி நேரம் உங்களை அப்படிக்கா எப்படிக்கா எப்படிக்காவும் போகாம ஸ்டே டியூன்கா இருக்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் வரப்போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்ல மங்காத்தா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ரஞ்சித், சுஜித்ரா, அனிதா அண்ட் யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய லிரிக்ஸ்ல. ஸ்டே டியூன்ட் இது 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

9:16 ஆகிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்கம் வாய்ஸ்ல ஆன் த வே. நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் ஸ்டேஜ் ஒன் வித் மீ சுகன்யா. இது 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

சின்மய் மரியம் ஜோலா அண்ட் கீர்த்தி வாய்ஸ்ல வாட் எ பவர் பேக் சாங் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்தாச்சு வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில. 9:28 ஆகிட்டு இருக்கு, ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் த வே, வசந்தரா தாஸ் அண்ட் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் எவர் கிரீன் காம்பினேஷன்ல. ஸ்டே டியூன்ட்.

0: டாக் டு மீ. ஏய் டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்து தடி சிந்து தடி முத்து மழை பூவு.
0: என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
0: ஆடு நனைதேனு ஓனை.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது.
0: ஆமா, நாடகம் திருநாவுக்கரசி சொல்ல.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீ இங்கே ஏறடி.
0: நல்ல

0: கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபமே
1: நீ திருந்தவே.

கட்டிக்க மாட்டேன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
0: ரெயின்போ ராப்.
1: Rainbow Rap.

எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ரோஹிணி வாய்ஸில் சாங் கேட்டு வந்தாச்சு. திடீர்னு ஒரு 90s போனோடனே ஒரு வைபே வேற மாதிரி இருக்குல்ல, வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில். இந்த சாங் எப்போ கேட்டாலுமே எனக்கு வந்து ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்காமல் இருக்கும், விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த சாங்கு. அப்படி ஒரு பாடல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த பாட்டு பார்க்கவும் கேட்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக மெரினா திரைப்படத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, முகேஷ் அண்ட் ஷில்பா வாய்ஸில், நாமத்துக்குமார் வரிகளில், கிரீஷ் அவர்களுடைய கம்போசிஷன். ஸ்டே டியூன்ஸ் 101.4.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9:50 ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடலா ரெண்டு பியூட்டிஃபுல் சாங் டியூட் அண்ட் டபுள்ஸ் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. சாய் அபயங்கர் அண்ட் பால் டபா வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாங், அண்ட் அடுத்த பாடல் உங்களுக்காக வசுந்தரா தாஸ் அண்ட் டிமி வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செம தூள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் மற்றும்
1: ஆர்ஜே சுகன்யா.
0: எஸ், இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிடுங்க சுகன்யா.
1: இல்லை, இந்த முறை நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளையாட்டுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன், அது என்ன விளையாட்டுங்கிறத அவங்க சொல்லுவோம்.
0: எஸ், இன்றைக்கி வந்து தமிழ் வார்த்தைகள் தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ ஒரு தமிழ் வார்த்தையுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நாங்கள் சொல்லுவோம். நடுவில் என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0449-28-6-00-38 மற்றும் 0444-25-50-55 என்ற தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம். ஸோ நேயர்கள் இதில் பங்கு கொள்றதுக்கு மறக்காம இந்த நம்பர்ல டயல் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியோட கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா பாட்டு கேட்டலாம்.
0: கண்டிப்பா நம்ம ஒரு வைபோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பஞ்சதந்திரம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஷாலினி குரலில் வைரமுத்து வரிகளில் தேவா இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ

0: எஸ் 10 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோல எப்பவுமே ரெண்டு பேர் விளையாடிட்டு இருப்போம். அந்த ரெண்டு பேர்ல இன்னைக்கான காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சுகன்யா அண்ட்
1: தொலைபேசி எண்ல தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கள்ளக்குறிச்சியில இருந்து. ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
1: முதல் நேரம் வந்துட்டீங்களே, என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும்.
2: இருவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள்.
1: பயங்கரமா இருக்கு.
0: நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் காலரே இவ்ளோ எனர்ஜி கொடுத்தா நாங்க எப்படி தாங்க முடியல.
2: பண்ணிட்டு இருக்கீங்க பக்தி பாடல்கள், சூப்பர். அது இது என்னது, அந்த 8 மணிக்கு
1: உங்களுக்கான வார்த்தை வந்து கஷ்டமா குடுக்கலாமா ஈஸியா குடுக்கலாமா? முதல் எழுத்து வி. வி வி குறில் வி, வா வி உ அந்த வி. அந்த வி. கடைசி எழுத்து இம்.
2: இம்.
1: இது வந்து ஒரு இடம், போக்குவரத்திற்கான ஒரு இடம்.
0: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரை இருந்து ஆண்டனி. எப்படி
0: ஆண்டனி? நாங்க நல்லா இருக்கோம்.
3: இல்ல, ஆக்சுவலி உங்க குரல் கேக்குது. உங்க குரல் என்ன கேக்குது? நல்லா இருக்கீங்க?
0: உங்க குரல் எங்களுக்கு கேக்குது. நல்லா இருக்கோம் நாங்க. தமிழ் வார்த்தைகள் நாங்க சொல்லுவோம், முதல் எழுதும் கடைசி எழுதும், அந்த வார்த்தை என்னங்கறத நீங்க
3: கண்டுபிடிக்கணும்.
0: தா முதல் எழுத்து வந்து தா, தண்ணீர்ல வரும்ல அந்த தா, குறில் தா. கடைசி எழுத்து இம். இப்போ வந்து இந்த இது ஒரு வந்து ஒரு இடம், இந்த இடத்த இப்ப நம்ம நிறைய யூஸ் பண்றது கிடையாது. பட் முன்னாடி ஒரு 60s 70s 80s எல்லாம் நம்ம போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு நம்ம மெசேஜஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆமா ஆமா.
3: பாதி
1: கண்டுபிடிச்சிட்டாருல. வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து?
4: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கப்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?

0: சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது சுகன்யா மேம் வந்து சில சாங்ஸ் எல்லாம் ஐகானிக் சாங்ஸ் இருக்கும்ல, அதுல பஞ்சதந்திரம் பாட்டு வந்து போட்டுருவீங்க. அதுதான்
0: ஓ அப்படி இன்னைக்கு வந்து பஞ்சதந்திரத்தை வந்து ஐகானிக்கா போட்டது வந்து டெல்ஃபிட். ரெண்டு பேரும் ஒரே வைப்ல இருக்கும். அப்ப
2: ஒன்னாவே பேசுறோம், ஒரே டைலாக் ஒன்னா வருது.
0: முதல் எழுத்து இம் கடைசி எழுத்து இடையில இது வந்து என்ன இடம்னா, இது ஒரு இடம் நம்ம ஒரு மெசேஜஸ் எல்லாம் பாஸ் பண்றதுக்காக 60, 70, 80களெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம பரவலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: இல்ல இப்போ நிறைய பயன்படுத்துறாங்க, தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்பாடு குறைஞ்சிருச்சு.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா. இந்த இடம்
1: அது டெலிகிராம் னு சொல்லுவாங்களே, தந்தி.
2: தந்தி கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க, குறையலாம்.
0: இல்ல அதெல்லாம் முன்னாடி குடுக்கறதுக்கு ஒரு இடம் போயிருப்பீங்கல்ல.
1: ஆமா,
0: அந்த இடத்தோட பேர் சொல்லுங்க. தால ஆரம்பிச்சு இம்ல முடியும்.
1: போஸ்ட் ஆபீஸ் அங்கதானே போகும்.
2: தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல
1: போஸ்ட் ஆபீஸ். தபால், தபால் மையம். தபால் மையம்
0: மையம்னு சொல்லலாம், தபால் நிலையம்.
1: நிலையம் நிலையம்.
0: ஓகே.
2: அஞ்சலகம்னு சொல்லலாம் இது.
0: அஞ்சலகம்.
1: ஆ அஞ்சலகம்னு சொல்லலாம்.
0: நான் வந்து தா குடுத்ததனால
2: இது தபால். நான் வெச்சிருந்தேன் சுகன்யா அஞ்சலகம் சொல்ல.
0: அப்படியே அதுவாய்
2: பை பை ரூம் வர்க் அவுட் ஆகுது. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: थैंक यू பா, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி. சரி, தொடர்ந்து வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் புதுவன புஷ்பா பேசுறேங்க. என்ன வேணுமா? தாயம் குடுத்தீங்களா?
2: அது முடிச்சிட்டாங்களே,
0: அடுத்த எழுத்து உங்களுக்காக குடுக்கலாமா?
3: ஆ குடுமா. நான் ஏன் கேட்டா, நான் வந்து போன்ல ட்ரைல் பண்ணிருந்தேன். போன் தான் எங்க வீட்டுல கேட்கறதும் பேசுறதும்.
2: ஓகே, இது வந்து ஒரு இடம் தான். முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து இம்.
3: பா இம் இடம் என்ன? எப்படி
2: இடம்னா, இது வந்து கல்வி சார்ந்த ஒரு இடம்.
3: பல்கலைக்கழகம்.
2: வேற லெவல். எல்லாரும் பயங்கரமா
0: சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப வைபா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடவே நம்மளும் ஒரு வைபுக்கு போயிட்டு வந்துடும், ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஏன் ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்தர் உடைய குரல்ல, பா விஜய் வரிகள்ல, அரவிந்த் சங்கர் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமதோளு.

விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். நானும் சுகன்யாவும் உங்களோட பேசிட்டு இருக்கோம். நானும்

0: அப்படின்றது டெல்ஃபின் அப்படின்றது பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டயல் பண்ணும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா
1: எஸ் 2986003829520554 இந்த ரெண்டு எண்களுக்கு எந்த எண்களுக்கு வேணால் கால் பண்ணலாம். எங்கள் கூட இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணலாம்.
0: எஸ், நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்லும் பேசுகிறேன் மேடம்.
1: செல்லும் சார், ரெடியாக இருக்கீங்களா?
2: ஆ, சொல்லுங்கள் மேடம்.
1: இது உங்களோட முதல் எழுத்து தே, தென்னை மரம்னு வரும்ல அதுல வர தே. கடைசி எழுத்து இல். இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது இந்த வார்த்தை இல்லாம பழைய தமிழ் பாடல்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான்கே எழுத்துதான்.
0: இது இல்லாம நாமளே இல்லைன்னு சொல்லலாம்.
1: ஆமா, நாமளே கூட இல்ல.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. அடுத்த காலர்
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க
1: சூப்பரா இருக்கும்.
3: வெரி குட்.
0: சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கு முதல் எழுத்து தா.
3: சரி, ஓகே.
0: கடைசி எழுத்து இம்.
3: இம், ஓகே.
0: இது வந்து அரசு அலுவல்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்.
3: தர்பார் வராதுல மேடம்?
0: இல்ல, தர்பார் வராது. நாம வந்து அரசவையில இல்ல, மக்களாட்சிக்கு
3: வந்துட்டோம்.
0: இதை விட என்ன குழு கிடைக்குது? முக்கிய இங்க மோஸ்ட்லி நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இடம். அரசு அலுவல்கள் சொல்லிட்டோம் இல்லையா? முதல் எழுத்து குறியல் தான், கடைசி எழுத்து இம்.
1: அது ஒரு இடம்.
0: என்னது? இல்ல இல்ல இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா
0: மாயக்கண்ணன்? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்கம்மா.
0: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு? இது வந்து அரசு அலுவலகங்கள் வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம்.
1: தமிழ்நாட்டுக்கானது வந்து சென்னையில இருக்கு.
0: சென்னையில இருக்க ஒரு முக்கியமான இடம்,
1: அரசு அலுவல்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு.
0: ஆமா,
4: புரியல என்ன சொல்றீங்க?
0: தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னு சொன்னாங்க. சென்னையில இருக்கு குறிப்பா. அங்கதான் நம்மளுடைய பெரும்பாலான முக்கியமான முடிவுகள், மக்கள் நலத்திட்டங்களுடைய முடிவுகள்லாம் இங்கதான் எடுக்கப்படும்.
4: தமிழ்நாடு அரசு.
0: சரி சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: அடுத்த நேரம் சொல்லணும், நானே சொல்லிடுவேன்.
0: வணக்கம்.
5: ஜாய்ஃபுல் டெல்ஃபின் அண்ட் சுகிணா மேடம்க்கு குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கீங்க?
1: குட் மார்னிங்.
0: நல்லா இருக்கோம். ஆனா நீங்க இன்னும் உங்க பேரு சொல்லலையே.
5: ரங்கராஜன், தியாகராய நகர்.
0: ரங்கராஜன், தியாகராய நகர்ல இருந்து பேசுறீங்க. சரி, கண்டுபிடிச்சிங்களா என்ன வார்த்தைன்னு?
5: தலைமைச் செயலகம்.
0: வழங்கிக்
6: கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: ரங்கசாமி சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
6: ஆயத்தமா இருக்கிறேன்.
0: கூட்டங்களா?
6: தலைமைச் செயலகம்
0: கூட்டங்களா? சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கான வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா?
6: அருள் கூர்ந்து தாருங்கள். சோரிங்க,
0: அருள் கூர்ந்து தருகிறோம், வாங்கி கொள்ளுங்க.
1: முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து நிறைவு எழுத்து இம்.
6: குப்பம்.
1: இல்ல, இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். நம்ம வீடுகள்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கிற விஷயம்.
6: குயிலுடைய ஆரம்பிச்சுங்க, இம்மலம்
1: கூல ஆரம்பிச்சு
6: குடியேற்றம்.
0: இல்ல இல்ல, நம்ம நம்ம வீடுகள்ல நம்ம உறவு முறைகளை நம்ம எல்லாமே
1: சேர்ந்து இருக்கிற அந்த விஷயத்த அப்படி சொல்லுவோம். நம்ம
6: குடும்பம்.
0: அவ்வளவுதாங்க. சிறப்பு சிறப்பு.
1: அவர் மூணு வாரத்தை கண்டுபிடிச்சாரு. நன்றி
0: நன்றி.

0: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம நடுவில் ஒரு பாட்டையும் கேட்டு நேயர்களையும் உற்சாகம் ஊட்டி தொடர்ந்து
1: எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகத்துக்கு நாங்களும் கொடுத்துட்டு போறோம். அடுத்த பாடல் என்ன கொடுக்க போறீங்க டெல்ஃபின்?
0: எஸ், அடுத்ததா லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கார்த்திக்குடைய குரல்ல வாலி வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளா, விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய முதல் எழுத்து வந்து மீ.
1: குறில்
0: மீ மாமி மூமே மை வருது இல்லையா? அந்த மீ. கடைசி எழுத்து இம். இது வந்து இது ஒரு துறை.
1: மின்சார துறையா?
0: ஆனா கடைசி எழுத்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. முதல் எழுத்து மீ, கடைசி எழுத்து
2: சாரம்தான் நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, இது வந்து முழுசா இன்னும் அதை விரிவா கூட அந்த வார்த்தையை சொல்லலாம்.
2: சரி, ஏதோ பழைய டிக்ஷனரியில இருந்து இந்த வார்த்தையை எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? மின்சாரம் கரெக்ட் தான். அதுல இன்னும் முழுசா அந்த துறையை வந்து நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அந்த பேரை வச்சுதான் அழைப்போம். செய்திகள்லாம் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க.
2: மீல ஆரம்பிச்சு
0: இம்ல முடியும். ஆமா, சரி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஆனா நீங்க மேக்சிமம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த நேருக்கான பாதிக்குழுவை நீங்களே கொடுத்துட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க? கணபதி சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
3: வார்த்தைன்னு?
0: கடைசி எழுத்து இம்.
3: மின்சார துறை.
0: துறை துறை எப்படிங்க வரும்? இம்ம இம்மல முடியும் சொல்லிருக்கேன். மின்சாரமா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, மின்சார துறைன்னு நானும் சொல்லிட்டேன். கரெக்டா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அந்த பெயரை கொண்டுதான் அழைப்பாங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? ரொம்ப பெருமையா இருக்கு, யாரும் கண்டுபிடிக்கல. அடுத்து

0: வணக்கம், யார் எங்க இருந்து
1: மேல விட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியல, நானே இது பண்ண பிடிக்கல.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அடிப்பாக்கம் கோபாலன், சேமா இருக்கா? நீ பேசுறதே கேளு.
1: சேமமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் ஜீவமா மக்களமா ஆரோக்கியமா சக்சஸா இருக்கேன்.
1: சரி, கண்டுபிடிச்சிட்டேலாம். என்ன வார்த்தை?
2: மின்னகம்.
1: இல்ல, மின்சாரம்ன்றது கரெக்ட் தான், ஆனா இது வந்து மின்சாரத்துறை சார்ந்த. இதுக்கு மேல நானே பதில் சொல்லிட்டுங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: வணக்கம்.
1: எனது மின் கழகம் இல்ல,
0: மின் சரகம்.
1: மின் கழகம் தானே சொல்றீங்க, மின் சரகம் சொன்னீங்களா? இல்ல, இந்த இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேரை மட்டும் யாருமே சொல்ல மாட்டீங்க. பாக்குற யாரு தான் கண்டுபிடிக்கிறீங்க? நானே இதுலயே இந்த ஷோ முடிச்சிருவோன்னு
0: நினைக்கிறேன்.
1: வார்த்தையும் அது கிடையாது.
0: வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம், சென்னை நூப்பல இருந்து ஹேமா மேடம்.
3: ஹேமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? எவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க.
2: இல்ல மேடம், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கேன், கிடைச்சோட சந்தோஷம்.
1: நீங்க கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்காம நான் லைன் கடிச்சதே எனக்கு சந்தோஷம்ட்டாங்க.
2: ஆமா, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். சொல்லுங்க மேடம், என்ன லெட்டர்?
1: முதல் எழுத்து மீ, குறில் மீ, மாமி மூமே.
3: ஆமா,
1: கடைசி எழுத்து இம்.
2: ஓகே மேடம்.
1: இது வந்து ஒரு ஒரு துறை.
3: நினைச்சாங்க.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: அங்க குழந்தையெல்லாம் அழ வச்சுட்டு வந்திருக்கீங்க.
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி, விளையாடி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன்.
3: உங்களுக்கான வார்த்தை வந்து முதல் எழுத்து வந்து பி, பிரிவுல வரும்ல அந்த பி. ஆமா, கடைசி எழுத்து இல். ஆமா, இது ஒரே ஒரு வார்த்தை தான். நம்மளுக்கு பிடிச்சவங்கள இந்த வார்த்தையில சொல்லுவோம்.
4: வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து?
5: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன் சார், ரெடியா இருக்கீங்களா? உங்களோட முதல் எழுத்து, உங்க வார்த்தையோட முதல் எழுத்து பி, பிரிவுல வரும்ல அந்த பி. ஓகே, கடைசி எழுத்து இல். ஆமா, இடையில எழுத்துக்கள் இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை தான். நம்மளுக்கு பிடிச்சமானவங்களை, ரொம்ப பிடிச்சமானவங்களை இந்த வார்த்தையில சொல்லுவோம்.
5: இல்ல,
3: ஆமா ஆமா, இது இந்த பேர்ல ஒரு திரைப்படம் கூட இருக்கு.
1: ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு ஜெண்டரை குறிக்கக்கூடிய,
3: பெண்களை மோஸ்ட்லி குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை, நமக்கு பிடிச்ச பெண்களை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அழகான தமிழ் வார்த்தை.
1: இல்லை இல்லை, அது இல்லை. அடுத்த அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம். கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம், தபால் நிலையத்துல இருந்து ட்ரை பண்ணிருக்கேன்.
1: தபால் நிலையம் முடிஞ்சு அடுத்து எவ்வளவோ வார்த்தைகள் போயிடுச்சே.
6: தெரியும், அது சட்டில் நிறைய பேருக்கு தெரியல. தபால் நிலையம்.
1: சரி, இந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் எழுத்து பி, கடைசி எழுத்து இல்.
6: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பள்ளிக்கு வரக்கூடிய இல். ஓகேவா?
3: முதல் எழுத்து பி, பிரிவுக்கு வரக்கூடிய பி, கடைசி எழுத்து பள்ளியில வரல அந்த இல். ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இந்த வார்த்தையில,
1: குறிப்பா பெண் தோழிகளை இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை,
6: பி இல்ல.
1: ஆமா ஆமா, பள்ளிக்கு வரக்கூடிய இல்ல.
3: எழுத்து முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடுவோம்.
1: அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம், நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: அதாவது பிரியமானவளுக்கு, அதாவது பிரியமான கண்ணன், அதாவது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: நன்றி நன்றி நன்றி. நிறைவு நேரா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க.
4: நன்றி
1: நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் பேரை கூட சொல்லாம கடைசிய பதிலே டைரக்டா சொல்லிட்டாரு. சோ நம்ம நிகழ்ச்சி
3: சொல்லிட்டு போயிட்டாரு.
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சோ இதோட நான் கிளம்ப

0: பட் சுகன்யா உங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க.
1: நானும் தொடர்ந்து உங்களை 1:00 வந்து சந்திக்கிறேன்.
0: நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துல இருந்து சின்மயி ஜெயச்சந்திரனுடைய குரல்ல வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 10:52. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: कि स्वयं भी वोकल फॉर लोकल को अपनाएं और दूसरों को भी इसके लिए प्रेरित कीजिए। साथियों, आपके आसपास भी ऐसे अनेक लोग होंगे जो अपने छोटे छोटे प्रयासों से समाज में बड़ा बदलाव ला रहे हैं। आप उनके बारे में मन की बात के लिए जरूर लिखिए। आपका भेजा हुआ अनुभव देश के किसी कोने में किसी के लिए नई प्रेरणा बन सकता है। मुझे आपके सुझावों और अनुभवों की प्रतीक्षा है। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம்
4: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
5: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு

0: கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும்.

இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு. நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது

0: எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும்!

உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400

மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளை

தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை.

0: என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டுமக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் 12:04. தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை,

கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ் நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷி லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:10 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. அதாவது நம்ம உலக மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமா 8.3 பில்லியன், அதாவது 830 கோடி மக்கள் இருக்காங்களாம். நம்ம எல்லாருமே வந்து வேறு நாடு வேறு மொழி பேசினாலுமே எல்லாமே வேறு வேறு விஷயங்களாக இருந்தாலுமே வாழ்க்கை முறை முதற்கொண்டு, ஆனால் எல்லாருமே ஒத்துப்போகிற ஒரே ஒரு விஷயம்

என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம். யாருக்கு தாங்க சந்தோஷம் பிடிக்காது? யாராவது கேட்டால் உங்களுக்கு கவலையாக இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டால் எனக்கு சந்தோஷமாக தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரே வகையில் ஒரே மாதிரி இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ எனக்கு இது தாங்க சந்தோஷம் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன்னா அது மற்றவங்களுக்குமே வந்து பொருந்தணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி சந்தோஷத்துக்கு நீங்கள் ஒரு வரையறை வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ், அதில் நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கிட்ட வந்தெல்லாம் மொழி திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலராம் வித்யாசாகரோட இசையில் வந்துட்டு இருக்குது. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 12:17 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்னங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். காலர் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: அப்பா அம்மா கிட்ட தான் சந்தோஷம் மேடம். யாருக்கு சந்தோஷம் வர மேடம்? அப்பா அம்மா கிட்ட ஜாலியாக இருக்கணும்.
0: இந்த மாதிரியான சந்தோஷம் வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய சந்தோஷம் தான். நன்றிமா. நன்றி. இதே மாதிரி நீங்களுமே என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க கணபதி சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: நன்றி பத்மாவதி அம்மா. சொல்லுங்க.
3: நான்
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சந்தோஷம்னா என்ன?
3: எனக்கு வந்து சந்தோஷம் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து
0: தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. வந்து அடுத்த பாடல் காவிய தலைவன் திரைப்படத்துல இருந்துதான், ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வேதா உள்ள குரல்ல பா விஜய் வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM Rainbow 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: 101.4ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சில பேர் பாத்தீங்கன்னா, பெற்றோர் கிட்ட இருக்கிறதே பயங்கரமான சந்தோஷங்க, குழந்தைங்களை பாக்குறதே அது ஒரு விதமான சந்தோஷங்கன்ட்டு ஒவ்வொருமே வந்து ஒவ்வொரு மாதிரியான சந்தோஷங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன?
1: அது டெய்லி காலையில காலை கடை பண்ணும் போதே அப்படியே குளிச்சுட்டு வந்துருந்தமா. ஒருவே வேலை முடியுதுல சண்டே மத்த நாள் சொல்லிட்டு தள்ளி போடாம முதல் நாள் குளிச்சுட்டோம்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மனசு தூய்மையா இருக்கு. நம்ம என்ன நல்லா செய்யணும் அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்படியே வேலையை அப்படி பண்ணிட்டு நம்ம ஹவுஸ் எடுத்துடலாங்க. அது 52 வருஷம் ஆகுமா கல்யாணம் ஐயே. நம்மளை பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு வெயிட்டியா இருக்கும். நம்ம மண்ட குச்சி குச்சி பூ ஊற்றி போட்டு வச்சு அப்படியே சமையல் ஆரம்பிச்சோம், டீ ஆரம்பிச்சோம், காபி கடை போட்டு நம்மள சாப்பிட எல்லாரும் போட்டோம்.
0: நன்றி. அதாவது சந்தோஷத்தெல்லாம் நீங்க பெரிய இடத்துல எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை, அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களே தேடலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து போன காலர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். யார் இங்க இருந்து? சொல்லுங்க. மணி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன? சந்தோஷம் அப்படின்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்?
2: நான் ரொம்ப நாளா ட்ரெயின் பண்ணிருந்தா, 2-3 வருஷமா ட்ரை பண்ண, இன்னைக்கு தான் கிடைச்சது. டெய்லி நான் நிகழ்ச்சி கேட்டுக்கறேன், வாய்ப்பாந்தல் பாபு சொல்றதெல்லாம் கேட்டுக்கறேன்.
0: ஓகே, இன்னைக்கு நாம பேசுறோம் அப்படிங்கறதே பயங்கர சந்தோஷமா இருக்கா. நன்றி சார், நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நான் கூட ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன், பரவாயில்ல லைன் கிடைச்சு பேசுறதே எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நானுமே நிறைய கத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கேக்குற தலைப்புக்கு நன்றி.
0: நன்றி சார், சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா
3: என்ன?
0: புரியல.
3: கண்ணால இந்த இயற்கை காட்சியில பாக்குற
0: பாத்தீங்களா,
3: வானவில்லு, நட்சத்திரங்கள், சூரியனுடைய அண்டி சாயும் போது பாத்தீங்கன்னா சூரியன் அப்படியே அழகா தெரியப்படுங்க. கன்னியாகுமரியில பாக்குற மாதிரி இந்த சூரியன் மறைத்து நான் இங்க இருந்தே வேலை செய்யறேன், அங்க இருந்தே நான் பாத்துருவேன். வெளிய வரும்போது, வீட்டுல இருந்து வெளியே வரும்போது சூரியன் அழகா தெரியாது. இதுதான் மேடம் சந்தோஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அப்புறம் இந்த பறவைகள் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப, அது கிளி கத்து பாருங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கும்.
0: ஒரு பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது, இயற்கையோடு இயைந்தால் உலகம் முழுதும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இயற்கையை விடவா ஒரு அழகான விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அதான் வந்து போன காலர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் அநேகன் திரைப்படத்துல இருந்து பவதாரணி மற்றும் திப்பு ஓடக்குரல்ல தனுஷோட வரிகள்ல வைரமுத்து இசையில கேட்டு நேர்ந்திருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 12:36 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆஜே காவியா தான். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து அழகழகா அவங்களுக்கு பிடித்தமான சந்தோஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? பாட்டு கேட்கணும், படம் பார்த்தாலே வந்து நான் பயங்கர சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காலர் வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலிராமன் பேசுறேன். காவியா மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம். சூப்பர் பாட்டு எல்லாம் அருமையா போறீங்க. வாழ்த்துகள். சம பாட்டு அநேகன் பட்டன் போட்டு சூப்பரா இருந்து.
0: நன்றி சார், நன்றி. சொல்லுங்க சார்.
2: எனக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம்ன்றது அது பாக்கி ஒரு பத்துல சொல்லுவாரு.
3: உங்க மனசு என்ன நினைச்சீங்க அப்படின்னு வருது. தீனா அந்த படத்துல உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உடம்புல உசு இருக்காது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நடிகையும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானும் செதுக்குனது அப்படின்னு
0: போல எல்லாருமே மிமிக்ரி பண்ணி நீங்க சந்தோஷப்படுத்துறீங்கிறது இதுலயே தெரியுது. ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நம்ம பண்ணும் போது 4 பேர் சிரிக்கணும்
0: கண்டிப்பா. கண்டிப்பா.
2: மட்டும் ராஜன் சார் வந்தாருன்னா தளபதி பையன் பால் பாண்டி சிங்க குட்டி இருக்கான், அவன டென்த் எப்படின்னா பாஸ் பண்ண வச்சு பாஸ் பண்ணல, உன் கரைய ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தை நடுத்தருக்கு வந்து சிரிக்கிறான். ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி சார், நன்றி சார், அருமையா பேசுனீங்க. நன்றி சார்.
2: தேங்க்யூ சோ மச் மேம்.
0: போன காலர் கிட்ட ஒருத்தர் கிட்ட தான் பேசணுமா இல்ல பல பேர் கிட்ட பேசணுமாங்கிற டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து மிமிகிரி பண்ணியிருந்தாரு. அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் மேம். சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி.
4: சந்தோஷம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ சில பேருக்கு நம்ம இந்தியாலே எடுத்துக்கிட்டா நார்த் இந்தியால இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கோ, தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு கேரளா பிடிச்சிருக்கோ, கேரளால இருக்கவங்களுக்கு மகாராஷ்டிரா பிடிச்சிருக்கோ, அமெரிக்கால இருக்கவங்களுக்கு இந்தியால பிறந்திருக்கணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு ஆசைகள்
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன்.
4: அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இங்கதான் இருக்கோம், நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி இவங்கதான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கதான், நமக்கு இந்த இந்த லைஃப்ல இவங்க எல்லாரும் கிடைச்சிருக்காங்க, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, நமக்கு கிடைச்சிருக்கவங்களோட லைஃப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும். அதுவும் இல்லாம கொஞ்சம் ஒரு குட் குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் இந்த ஒரு நம்மளுக்குன்னு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு குட் குவாலிட்டிஸ நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அப்ப நம்ம

0: பார்க்கும்போது நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது, அந்த குட் குவாலிட்டிஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. பரவாயில்ல, நம்ம லைஃப் லாங் இதை கொண்டு வந்திருக்கோம், இதுவே பெரிய விஷயம்னு நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸா இருக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க,
0: இதுதான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் தோழி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி.
1: உண்மைதான், இல்லை இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்னடா மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்பயுமே வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து முன்னாடி சொன்ன ஸ்நேகிதி சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ஹலோ மேடம், நான் வேலைச்சேரியிலேருந்து ஷெரின் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஷெரின்.
2: எனக்கு சந்தோஷம்னா வெளியில போறதுதான் மேடம். ஹஸ்பண்ட் சொன்ன உடனே ரெடி ஆகி வெளியில சொல்லுவேன்.

0: பொருதான் மேடம். ஹஸ்பண்ட் சொன்ன உடனே ரெடி ஆகி வெளில
1: ஆடலா, காசா பணமா சந்தோஷமா இருக்கிறது தானே, இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. வணக்கம், யார் இங்க இருந்து? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எனக்கு நண்பர்களோ உறவினர்களோ வந்து வீட்டுக்கு வர வச்சு நல்ல வகையா புடிச்ச மாதிரி சமையல் இலைய நல்ல பெரிய இலைய போட்டு உக்காந்து பரிமாறி அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கிற, அதான் அந்த கெட் டுகெதர் மாதிரி, அந்த நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கான அவங்கள வரவழைக்கணும். வரவழைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும். எல்லாம்
1: மற்றவர்களுக்கு பரிமாறுறது பாத்தீங்கன்னா அதை விட ஒரு ஆனந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க
2: நீங்க.
1: நன்றிமா, நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசனோட குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள ஜி வி பிரகாஷ் இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நேரம் 12:52 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய விதமான சந்தோஷங்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். கோயில் கோபி.
0: சொல்லுங்க கோபி சார்.
1: அதாவது எனக்கு சின்ன குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா அது உங்களை பார்த்தா அது சந்தோஷப்படுவான். அதே மாதிரி நாய்க்குட்டிக்கெல்லாம் விளையாடுறதுல ஒரு ஒன்னொன்னு எடுத்துட்டு ஒரு ஒன்னு ஒரு கைத்தில் இருக்கோம் அதே மாதிரி ஒரு குட்டி போய் இழுத்து குடிச்சு போய் பார்க்கவே எனக்கு சந்தோஷம்.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி சார், நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து பெரிய பெரிய விஷயங்களை தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருமே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது வந்து பயங்கரமான குவாலிட்டினே சொல்லிடலாம்.

சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சந்தோஷத்தை பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம். அது எல்லாருமே சொன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கவிதை இருக்குது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையே நம்மளை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்துக்கொள்வது தானே அப்படிங்கிறது தான். நமக்கு பிடிச்சதை செய்யணும், நமக்கு பிடித்த மாணவர்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அழாமல் பார்த்துக்கணும். அப்போது பிடிக்காதவங்களெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்லாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது நம்ம ஒரு சந்தோஷம் அடையிறோம் பார்த்தீங்களா. அதை விட பெரிய சந்தோஷம்லாம் எதுவுமே இல்லை. ஆக பெரிய பெரிய விஷயங்களை தேடாதீங்க, சின்ன சின்ன நொடியிலே வந்து சந்தோஷங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுவது உங்கள் சகிய அஜய் கவியா தான். மீண்டும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்க ஒரு அழகான பாடல், ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்ல வைரமுத்து வரிகளை ஜிவி பிரகாஷ் இசையில கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. திரை கானம் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா. 60-70களில் வந்த இனிமையான கானங்களோடு ஒரு அழகான பயணம் போகலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல அரங்கேற்றம் திரைப்படம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில பாடல் கேட்டு வந்த நேரம் சரியா 1:13 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திரைகானம். திரைகானம்ல அடுத்த பாடல் உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல தான் நல்ல முடிவு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:25 ஆகிட்டு இருக்கு. திரை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய நினைவுகளை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, நிறைய வார்த்தைகள், நிறைய வாக்கியங்கள், அந்த இசை எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு தனியான இடம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் அது மாதிரி நிறைய பேரோட மனதில் மூளையில் கூட இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். குன்னக்குடு வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் வரலட்சுமி குரலில் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஏழு தந்த சிலைவாழ் நாயகன் திருவடியிலே முதலில் இதை சமர்ப்பிக்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வரும்போது 1:38 ஆகிட்டு இருக்கு. திரை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70களில் வந்த இனிமையான ராகங்களோடு உங்களோட ஒரு பயணம் போயிட்டு இருக்குது நாங்க சுகன்யா. அடுத்த பாடல் உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ். இந்த ஒரு காம்பினேஷன் எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு மேல் வாய்ஸ் சேர்ந்து பாடுற பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் எவர்கிரீன் அண்ட் கிளாசிக் காம்பினேஷன் வந்த இசையில உங்களுக்காக அடுத்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட், 101.4.

0: Rainbow Eva Mutio na Pulinale ingi en la Mesa Madule.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

52 நிமிஷம் ஆயாச்சு. அப்படின்னா திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடல்களா சந்திப்பு மற்றும் பூக்காரி அப்படிங்கிற இரண்டு படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் வரப்போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில சந்திப்பு திரைப்படத்தின் தான். இந்த பாடலோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுகன்ன. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். Stay tuned.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:01 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த அழகான மதிய வேளையில இனிமையான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரம் கேட்க போறோம். உங்களோட இணைப்புல இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல இளையராஜாவோட இசையில தந்து விட்டேன் என்னை திரைப்படத்துல இருந்த ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 2:06 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக தம்பிக்கு ஒரு பாட்டு அப்படிங்கிற பாட்டு. தம்பிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தான். ஸ்வர்ணலதாவோட குரல்ல, கங்கை அமரன் வரிகளை, இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

தளபதி திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 2:13 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல சாந்தி எனது சாந்தி எனும் திரைப்படத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளர்.

நேரம் 2:19 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமந்தோலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 2:31 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் காளிதாசன் வரிகளில் தேவா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து கேஜே யேசுதாஸோட குரல் ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 2:41 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ராவோட குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

கற்பூரம் உள்ள இத்திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த சமயம் நேரம் சரியா 2:52 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாரதி திரைப்படத்திலிருந்து பவதாரணியோட குரல்ல மூ மேத்தா வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலிதம்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த 1 மணி நேரம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் தான் கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலாக செல்லமே திரைப்படத்திலிருந்து கே கே மகத்தி, சின்மயி, டிம்மி நால்வருமே சேர்ந்து பாடிய பாடல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம்.

கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமனோட குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த வேளையில பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 3:15 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பையா திரைப்படத்துல இருந்துதான் பென்னி தயாளோட குரல்ல நாமுத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த கார் பயணித்து போவோம்ல, அப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அந்த பாடல் தான் கேட்க போறோம். கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:21 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.
2: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகங்க

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: இந்த பாடலுக்கு அப்புறமா, இந்த படத்துக்கு அப்புறமாவே அந்த ஆனந்திங்கிற பேர் வந்து அப்படியே பயங்கரமா பரிச்சயமாயிருக்கும் நம்ம எல்லாருக்குமே. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த படத்துல. நேரம் சரியா 3:28 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக பட்டியல் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மற்றும் ஸ்வேதாவோட குரல்ல பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைத்திருக்காரு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

யுவன் சங்கர் ராஜாவோட இசை மற்றும் குரல் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குல்ல. எஸ் பட்டியல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த சமயம் நேரம் 3:32 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா வழக்கியின் 18:9 அப்படிங்கிற படத்திலிருந்து தான். தண்டபாணியோட குரல்ல நாமுத்துக்குமார் வரிகள்ல ஆர் பிரசன்னாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல.

வானத்தையும் எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன், வானத்தையும் எட்டி

நேரம் 3:36 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியதா இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. கே கே ஓட குரல வாலி வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

மன்மதன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலை நேரம் சரியா 3:51 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக குட்டி திரைப்படத்திலிருந்து சாகர் மற்றும் சுமங்கலியோட குரல்ல தாமரை வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 3:56 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியதா இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக தேவதையை கண்ணேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்காவோட குரல்ல பாவிஜய் வரிகள்ல தேவா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிர்க்க அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆயாச்சு. FM Rainbow 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். சண்டேனாலே ஃபன்னு தான், அதுலேயும் ஃபன்ல ஃபன் பண்ணலாமா இல்லைனா எப்படி? எஸ் பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. எஸ், இன்னைக்கான டாபிக்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, சின்ன வயசில் இந்த மனப்பாட செய்யுள் மனப்பாட பாடல்லாம் வந்து படிக்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லும் போது 2 வரிக்கு மேலே மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் நம்மளால் நிறையா பேர் நினச்சது உண்டு, கரெக்டா? ஆனால் இந்த சினிமா பாட்டு மட்டும் 4 வரட்டி நான் ஸ்டாப்பாக பாடுனா நல்லா நங்கூரம் பஞ்ச மாதிரி மனசில் வந்து பதிஞ்சிருதுங்க, அது ஏன்னே தெரியல. எஸ், இன்னைக்கான டாபிக்குமே வந்து சினிமா பாடல்களை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். சில பேருக்கு வந்து வரி தெரியலன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா, ஹம் பண்ணுவோம் நானா அப்படின்லாம் போட்டு, ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணீங்க, பிச்சி போடுவேன் பிச்சி.

எஸ் என்ன இன்னைக்கான டாபிக்ல நம்ம வந்து கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சினிமா பாடல்கள்ல இருக்கிற வரிகளை வந்து சொல்லுவேன். அதுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அழகாக சரியான வார்த்தை அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த வரிகளில் இருக்கக்கூடிய வார்த்தையை தான் வந்து நீங்கள் வந்து நிரப்பணும். கற்பனையின் விதத்துலலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவுட்டு. ஓகேயா? எஸ் நிகழ்ச்சியில் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986003 8 அல்லது 2952052544 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மேயாதமா அந்த திரைப்படத்துலேருந்து தான் பிரதீப் குமார் மற்றும் கல்யாணியோட குரலில் பிரதீப் குமார் இசையமைத்து எழுதிய பாடல்னே சொல்லலாம். கேட்டு நேந்திரங்களை ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:09 எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட முதல் காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலிஜே பேசுறேன்.
0: ஓகேமா, உங்களுக்கு கேமோட இதெல்லாம் புரிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கறது?
1: புரிஞ்சு புரிஞ்சு. நீங்க பாடல் வரி

0: சொல்லுவீங்க.
1: ஆமா, அதுல விடுபட்ட வார்த்தைகளை நீங்க சொல்லணும். முதல் காலர்ங்கறனால ஈஸியா சொல்றேன். பன்னீரை தூவும் மழை, சில்லென்ற காற்றின் அலை, கோடிட்ட இடம் இந்நேரமே.
0: பன்னீரை தூவும் மழையா?
1: பன்னீரை தூவும் மழை, சில்லென்ற காற்றின் அலை, கோடிட்ட இடம் இந்நேரமே. முதல் காலரே வந்து சிக்ஸ்
0: அடிச்சிட்டீங்க.
1: பாடல் இல்லையா, பட் இருந்தாலுமே சூப்பரா சொன்னீங்க. அதேதான் சூப்பருங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: எஸ் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வாழ்க வளத்துடன் கேள்வி. ஜெயசீலன் கூட மாட்டப்பட்டீங்களா?
1: எஸ் ஜெயசீலன் சொல்லுங்க.
5: பனைப்பாடல் கொடுத்த உதவியா இருக்கும்.
1: புரியல,
5: பழைய பாடல்கள் இருந்து கொடுத்தீங்களா?
1: பழைய பாடல்கள் தான் உங்க எல்லாருக்காகவுமே. நான் பழைய பாடல்கள் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எல்லாருக்குமே பரிச்சயமான பாடல்கள் தான். ஓகேயா? ஓகே. ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும், கோடிட்ட இடம் புது கோடிட்ட இடம். இசையை அணைத்து செல்லும் கோடிட்ட இடம். ஓகே, அதுலதான் நீங்க வந்து அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க. புரியல? இல்ல எனக்கு சரியா புரியல. நீங்க ஏதோ சொல்ல வந்தாரு, ஆனா என்ன சொல்றாருங்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த காலர் இதே ஆன்சர் பண்றாங்களான்னு பாத்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம்மா. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
6: பெசன் நகர்ல இருந்து போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம்மா.
1: வணக்கம் போஜராஜன் சார். போன காலர் கிட்ட ஒரு க்வெஸ்டின் கேட்டேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பாக்கலாமா?
6: அதாவது
1: பாட்டோட முதல் வரியே இதுதான், ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும். அடுத்த வரியில வரக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகள்.
6: ஒரு இனிய மனதில் இசையை நினைத்து செல்லும்.
1: சூப்பர் பாட்டு. ஏதோ நீங்க நெக்ஸ்ட் ஆன்சர் தான் சொல்ல வரீங்கன்னு ஆர்வத்தோட இருக்கேன்.
6: வரமாட்டேங்குது,
1: வரமாட்டேங்குதே. ஐயோ என்ன பண்றது, பரவாயில்ல, சூப்பரா பாடுனீங்க. ஆனாலும் அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி,
6: ரொம்ப சந்தோஷம்மா.
1: எஸ் வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? கணபதி சார், கேம் தெரியும்ல? கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கை கூடும் இந்த கோடிட்ட இடம் கோடிட்ட இடம் நாளும் வாழ்க. என்ன பாட்டுன்னு புரியலனா, தென்மதுரை வைகை நதின்ட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல?
6: ஆமாங்க ஆமாங்க,
1: அந்த பாட்டுல தான். ஆமா,
6: தென்மதுரை.

0: எஸ்
1: அதேதான் அதேதான். பாட்டு புடிச்சிட்டீங்க, இப்ப வந்து இந்த வார்த்தை என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். இரண்டு வார்த்தைகள் இருக்கு. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மின் மேலும், என் ஆசைகள் கை கூடும், இந்த கோடிட்ட இடம் கோடிட்ட இடம் நாளும் வாழ்க.
0: தமிழ் பாட்டு வாழ்க
1: இல்லையே, முயற்சி பண்ணதே பெரிய விஷயம் தான். நன்றி நன்றி சார். இந்த பாட்டெல்லாம் நல்லாதாங்க ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன நீங்க கேக்குற வார்த்தை தான் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இன்னொரு தடவை கூட நான் சொல்றேன், நல்லா நிதானமா கேளு, கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த காலர் வணக்கம். எஸ் ஹேமா, லாஸ்ட் காலர் கிட்ட நான் ஒரு பாட்டு பாடி
2: இருந்தேன்,
1: தெரியுமா? அப்பாடா சூப்பர், அருமை,
2: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. வணக்கம்
3: வணக்கம். உங்களுக்கு விவிஎஸ் கண்ணன்.
1: எஸ் கண்ணன் சார், உங்களுக்கான கேள்வி
3: கொடுத்துடுறேன்.
1: சித்திரமே செந்தேன் மழையே, முத்தமிழே கண்ணா அழகே, காதல் நாயகனே காதல் நாயகன் பார்வை கண்டதும், கோடிட்ட இடம்
3: நான் உன்னை ரசித்தேன்.
1: இதே என்னது நீங்க ஆக்சுவலி வந்து நான் அடுத்து மறந்தேன் வரும், நீங்களே வந்து தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா. ஆனா நான் உன்னை வருமானு எனக்கு தெரியல, இன்னொரு காலர் கிட்ட கேட்டலாம் நினைக்கிறேன். நன்றி சார். எஸ் வணக்கம். எஸ் உங்களுக்கான போன காலர் வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்கம்மா. தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, கோடிட்டிடம் கோடிட்ட இடம் சொல்லில் வைத்தாய் முல்லை. நிலாவே மௌன ராகம் திரைப்படத்துல
4: இருந்துதான்
1: பரவாயில்ல. நன்றி
4: மேடம்.
1: எஸ் நான் இப்ப கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படிங்கறத வந்து ரெடியா வச்சுக்கோங்க. ஆன்சர் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே இன்னொரு காலர் ரெடியா தான் இருக்காங்க. வணக்கம்
5: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க
5: இருந்து
1: போன கொஞ்சம் உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்க குரல் சூப்பரா கேட்கும். அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதமா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, கோடிட்ட இடம் கோடிட்ட இடம் சொல்லில் வைத்தாய் முல்லை.
5: என்னை சொல்லில் வைத்தாய் முல்லையா வருமா
1: விட்டா நிலா நிலா ஓடி வாம்பிங்க. பட் இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றிமா நன்றி
5: நன்றி.
1: காலர் வந்து சொல்றாங்களான்னு பாத்துலாம். வணக்கம்
6: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
6: ஒரு வணக்கம்
1: ஒரு வணக்கம் தானா? நன்றிமா நன்றி. சரி
6: என்னது

0: இப்ப இப்ப நான் வந்து ஆத்து சொல்லணும்னு வச்சுக்கா,
1: நிலாவே வா சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, கோடிட்ட இடம் கோடிட்ட இடம் சொல்லில் வைத்தாய் முல்லை. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்துல இருந்து, இதுவுமே வந்து கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் பாடிய பாடல் தான். யுகபாரதியோட வரிகள சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:25 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன கேம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சினிமா பாடல் வரிகள் தான். ஒரு பாட்டோட வரிகள் சொல்லுவேன், அதில் இடைப்பட்ட இடத்துல வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க.

0: வரும்.
1: நல்லா பாடிட்டீங்க, ஆனா நான் கேட்ட வார்த்தைக்கு நித்துட்டீங்களே.
0: ஆமா கரெக்ட் தானே மேம்.
1: ஓகே, நீயும் சொன்ன சொல்லை கோடிட்டிடம் கோடிட்டிடம்.
0: நிறைவா
1: பாடி
0: முடிச்சிட்டீங்க.
1: நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி, உங்களுக்கான பாடல் வரிகளை கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: நீரோடை போலவே என் பெண்மை, நீராட வந்ததே என் மென்மை, சிரிக்கும் கோடிட்ட இடம் ஒரு மயக்கம் பரவுதே, வார்த்தைகள் தேவையா?
2: லீலா பாடுங்க மேடம்.
1: என் வானிலே ஒரே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: அந்த பாட்டுல ஒரு பத்தியதான்,
2: ஆமா,
1: ஜானி படம் தான். அதுல வந்து நீரோடை போலவே என் பெண்மை, நீராட வந்ததே என் மென்மை,
2: நீரோடை போல்.
1: அந்த அந்த ராகத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் நினைக்கிறேன்.
2: இந்த பாட்டு எனக்கு அவ்வளவு
1: சரி, பரவாயில்ல,
2: ட்ரை பண்றேன்.
1: வேற பாட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்களுக்கு இத கரெக்ட்டா சொல்றாங்களா இன்னொரு காலர்னு பாத்துட்டு வந்திரலாம். நன்றிமா.
2: இல்ல மேடம், முதல்ல சொன்ன நேர் சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்களே.
2: அது என்ன பாட்டு?
1: ஆமா, முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு.
2: சரிங்க மேடம்,
1: நன்றி நன்றிமா நன்றி. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்க குரல் அழகா கேட்கும். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரேங்க?
3: சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
1: எஸ், லாஸ்ட் காலர் கிட்ட ஒரு பாட்டோட வரி சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாமா?
3: என் மானிலே பாட்டு நீங்க லைன் சொல்லுங்க, அது பண்ணல.
1: நீரோடை போலவே என் பெண்மை, நீராட வந்ததே என் மென்மை, சிரிக்கும் கோடிட்ட இடம் ஒரு மயக்கம் பரவுதே, வார்த்தைகள் தேவையா?
3: சிரிக்கும் ஒரு மயக்கம் பரவுதே, வார்த்தைகள் தேவையா? என்னோட ஃபேவரட் சாங் அதனால.

0: வந்து நீங்க பதில் சொல்றத தாண்டி ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க. நன்றிமா, நன்றி. நான் வந்து குவெஸ்டின் கேட்டா நான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேன், பாட்டாவே பாடிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாடிட்டே இருக்கீங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு காவியா அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணி சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. எதுவானாலும் முயற்சி செய்றீங்க பாத்தீங்களா, அதுக்கே வந்து உங்க எல்லாருக்குமே வந்து பாராட்டுக்கள். எஸ், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல இருந்து விஜய் ஏசுதாஸோட குரல்ல தாங்க, மோகன் ராஜோட வரிகள்ல, ஷான் ரோல்டனோட இசையில. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை கேட்டுட்டு வந்துடலாம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:34 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன டாப்பிக்கில் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வரக்கூடிய ஒரு பாடல் வரிகளை நான் சொல்லிடுவேன். அந்த பாட்டு வரியில் இடையில் வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அழகாக கரெக்டான சரியான வார்த்தையை வந்து நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். உங்களுடைய பேர் வந்து எனக்கு சரியா கேட்கல, அதனால உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? எஸ் என் கூட பேசணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா பேசலாம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: எஸ் ரதி பாலாஜி அவர்களே, உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லிடலாமா? காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், கோடிட்ட இடம் என் ஆவதோ என் ஆசை காவியம், தேடும் கண் பார்வைன்ட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, காண வேண்டும் சீக்கிரம். நான்லாம் பாடணும்னா அப்புறம் நான் சொல்லும் போதே நீங்க கப்பு சிப்புன்னு புரிஞ்சுக்கணும். மெல்ல திறந்தது கதவு இந்த படத்துல இருந்து தேடும் கண் பார்வை அப்படிங்கிற பாடல். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், கோடிட்ட இடம் என் ஆவதோ என் ஆசை காவியம். அச்சோ பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பாக்கலாம். நன்றிமா, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன் சார், உங்களுக்கான வரிகள் சொல்லிடலாமா?
2: பாடல் தானே மேடம்.
0: ஆமா.
2: ஆ சொல்லுங்க, முயற்சி பண்ணி கொஞ்சம் நான் இடைக்கால பாடல் சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: எல்லாருக்குமே பரிச்சயமான பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல தேடும் கண் பார்வைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், கோடிட்ட இடம் என் ஆவதோ என் ஆசை காவியம். அச்சோ தெரியலையே.
2: ஆமா தெரியலையே, இன்னொருத்தவங்க சொல்லட்டும் கேட்டுக்கிறான்.
0: பரவாயில்ல, நன்றி சார் முயற்சி செய்ததுக்கு, நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
3: ரேடியோ கம்மி பண்ணிட்டேன் மேடம், பக்கத்துல இது கோழி பாட்டு பாருங்க.
0: ஓகே, லாஸ்ட் காலர் கிட்ட ஒரு க்வெஸ்சன்
3: கேட்டிருந்தேன். என் காதல் ஓவியம்
0: நான் கூட நீங்க பாடிட்டே சொல்ல போறீங்களோன்னு பார்த்தா, கரெக்டா நான் எந்த இடத்த விட்டனோ அந்த இடத்த நீங்களும்
3: விட்டுட்டீங்களே. காணாமலே
0: காணாமலே
3: என் வாடுது என் மனமேனா.
0: நல்லாதான் இருக்கு, உங்களுடைய வரிகள் நல்லா இருக்கு, ஆனா பாட்டோட வரி இது இல்லையே. சரி ஓகே, பாத்துல அடுத்த காலர் சொல்றாங்களான்னு பாத்துல. நன்றி சார், நன்றி,
3: நன்றி.
0: எஸ் இதுக்கு என்ன வார்த்தை வரும், கரெக்டான வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வைங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் மகான் அல்ல திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரனோட குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 4:43 ஆயாச்சு. FM ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், காலர்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த காலர் எப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எதுவும். எஸ் ஆண்டனி, உங்களுக்கான வரிகள் சொல்லிடலாமா?
2: சுவாஜி ஐயா, அப்படியே

0: அந்த அந்த அந்த காலத்து பாட்டுக்கு. பட் இருந்தாலுமே
1: கொஞ்சம் ஓல்டு சாங் கொடுங்க, மோஸ்ட்லி கண்டுபிடிக்கிற மாதிரி.
0: கொஞ்சம் ஓல்டு சாங் வந்து என்னது, இதுவே எல்லாமே ஓல்டு சாங் தான். பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இல்ல அந்த பாடல்
1: கேட்டிருக்கீங்கல்ல,
0: காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானி. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் கோடிட்டை

0: தாலும் நெருப்பில் எரித்தாலும் கோடிட்ட இடம் கருக்காது தாயே. கோடிட்ட இடத்துல தான் நீங்க வந்து அந்த வார்த்தை சரியான வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க.
1: விழித்தாலும் சறுக்காது சறுக்காது தாயே. பாசம் தான் அந்த ஃபுல் பண்ற கோடிட்ட இடங்கள்ல.
0: எஸ்,
1: பாசம் சறுக்காது தாயே.
0: இல்லையே, பட் இருந்தாலும் முயற்சி செய்ததுக்கு
1: அடுத்த நேருக்கு வழி விட்டேன்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: ஓகே புஷ்பலதா,
2: அந்த வரிகளை சொல்லுங்க மேடம். ஒருக்கா பூவே பிச்சிடவான்னு கேட்டீங்க.
0: ஆமா, காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானி, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் கோடிட்ட இடம் கருக்காது தாயே.
2: தங்கம் கருக்காது தாயே.
0: அடடடா, அழகா
2: சொன்னீங்க. நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே அப்படின்னு வரும்.
0: கியூட், நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. நன்றிமா, நன்றி.
2: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. அருமை மேடம், நன்றி மேடம்.
0: எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. மேம் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்காங்க மேம்.
0: ஓகே ஹேமலதா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டு நான் சொல்லியிருந்தானா, யாருமே அதை கண்டுபிடிக்கல. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல வந்து தேடும் கண் பார்வை அந்த பாட்டு இருக்கு இல்லையா? காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், கோடிட்ட இடம் என்ன ஆவதோ என் ஆசை காவியம்.
3: காதல் ஓவியம் வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம்.
0: அடடே சூப்பர்.
3: வாழும் காலம் ஆயிரம் நம் சொந்த

0: நல்லா பாடுறீங்க, ஆனா என்ன
1: சொல்லுங்க,
0: கரெக்டான வார்த்தை தான். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து கிரிஷ் மற்றும் சுசித்ராவோட குரல்ல, விவேகாவோட வரிகளை விஜய் ஆண்டனியோட இசையில கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

நேரம் 4:52 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன கேம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பாடல்கள் சொல்லிடுவேன், அதோட வரிகளில் இடைப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். எல்லாருமே வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சூப்பராக விளையாடுங்க எல்லாருமே. ஆனால் சில பேருக்கு வந்து லைன் கிடைக்கலே காவியா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கவலையே வேண்டாம், மீண்டும் நாளை 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இதே கேம் வந்து கண்டினியூ ஆக போகுது, அங்கே நான் தான் பேச போகிறேன். ஸோ ரெடியாக இருங்க, நாளைக்கு சூப்பராக விளையாடலாம். இன்று இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது உங்கள் சகே அஜய் காவியா தான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடி இசையமைத்த பாடல் யுகபாரதியோட வரிகளை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்.

உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், சண்டே ஈவினிங் நல்ல ஒரு ஹாப்பியான நல்ல ஒரு பிரைம் டைம், நல்ல ஒரு ஜாலியான டைம். நிறைய பேர் வந்து வெளியில் கிளம்பிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து வீக்கெண்டும் சேர்த்து சாட்டர்டேயும் சேர்த்து வேலை செஞ்சவங்களாம் இன்றைக்கி வந்து வீட்டில் அப்படியே ரிலாக்ஸ்டாக சில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் எடுத்து நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முழுவதுமே இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் தினம் தினம் நம்மளுடைய அனுபவங்களாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய புத்தக அறிவாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய அனுபவங்களாக இருக்கட்டும், நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம், என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமாக இருக்கட்டும், இல்லை அந்த எக்ஸாம் டைமாக இருக்கட்டும், நமக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்கூல்லேயே இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும், நமக்கு வந்து இந்த கல்வி சொல்லித்தரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 99% எல்லோரும் சொல்லக்கூடியது டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் சில நேரங்களில் டீச்சர்ஸ் தவிரும் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எக்ஸாம் நேரத்தில் இருக்கும், இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு டீச்சர்ஸ் வந்து பல முறை சொல்லிக் கொடுத்தும் நமக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு நபர், அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, யார வேணா இருக்கலாம், நம்ம ஸ்கூல் சீனியர் இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், பட் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு அந்த டக்குன்னு வந்து புரிஞ்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். சில நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம், லீவ் போட்டிருப்போம், ஜிஜோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்போ டக்குன்னு விடப்பட்ட பாடங்களை ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துருப்போம், நமக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும், படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் தவிர உங்களுக்கு கல்வி பாடத்தை, ஓகே, அந்த எஜுகேஷன் புத்தக அந்த ஒரு பாடத்தை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா நீங்கள்

யார் சொல்லுவீங்க? ஓகே, ஸோ டீச்சர் தாண்டி உங்களுக்கு வந்து எனக்கு இவங்க சொல்லிக் கொடுத்தாங்கப்பா, இப்போ வரைக்கும் என்னால் அது மறக்க முடியல. ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு விஷயம், அந்த ஒரு நபர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அது வந்து மறக்கவே முடியல. அந்த நபரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு நபர் இருக்காங்களா? ஸோ அவங்கள பற்றி நீங்கள் நம்ம ஷோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ் கால் பண்ணுங்கள் 298-6-00-38. இந்த நம்பர் பிஸியாகவே இருக்க லைன் கிடைக்கலே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 295-2-05-54. ஓகே, ஸோ கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கல்வி பாடத்தை டீச்சர் தவிர உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு நபர், மறக்கவே முடியாத நபர், அவரை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து வருது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்ட்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:11 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன டாபிக் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பள்ளி பருவமாக இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் பருவமாக இருக்கட்டும், எனக்கு டீச்சரை தாண்டி இந்த ஒரு நபர் எனக்கு வந்து அந்த ஒரு புத்தக பாடம் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு அவரை மறக்க முடியாது அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க யார் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கேன் சார். தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க.
1: அதாவது ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து ஸ்கூல்ல போன டீச்சர் வந்து சொல்லிட்டு பாடத்தெல்லாம் எனக்கு டியூஷன்ல சொல்லி கொடுப்பாங்க மேடம், சொல்லி கொடுப்பாங்க சார்.
0: இன்னொன்று
1: வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி தருவான், அவன் வந்து கணக்கு சொல்லி கணக்கு நான் சொல்லி தருவேன், அவன் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவான் என்னன்னு, அவன் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி
0: தருவான். ஓகே, சோ நீங்க கணக்கு சொல்லி தருவீங்க, அவர் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவாரு.
1: ஆமா ஆமா.
0: சூப்பர். ஓகே, நண்பரோட பேரு சார்?
1: தியாகராஜன்.
0: தியாகராஜன். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
1: நன்றி சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார்?
0: நலமா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: சார். நான்
2: 12 வருஷம் படிச்சிருக்கேன். 10 வகுப்புல 35, அந்த காலத்துல 40 ஆண்டுகள் 35 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க்.
0: ஓகே
2: சார், கேக்குங்களா?
0: கேக்குது சார், கேக்குது. சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா?
2: எங்க பெரியமா பொண்ணு வந்து பிஎஸ்சி, அப்ப அந்த காலத்துல பிஎஸ்சி 2 டிகிரி முடிச்சவங்க, அவங்ககிட்டதான் டியூஷன் படிப்பேன். உட்காந்து பக்கத்துல உட்காந்து எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்ப வந்து அந்த பிளஸ் ஒன் படிக்கையில இந்த அல்ஜிப்ரா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, நீங்க மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன்
0: தீட்டா
2: வராது. அது அப்ப வந்து 75 மார்க், பிளஸ் ஒன் பிளஸ் டூ 70 பாஸ் ஃபர்ஸ்ட் மார்க், 75 மார்க் தான், 75 மார்க் பாஸ் மார்க்.
0: ஓகே.
2: அப்ப எனக்கு ரொம்ப வரவே வர வார்த்தை என்னோட பிளஸ் ஒன் வந்திருக்கமே வளர்ந்துட்டு 11 வந்து 12 வரும் வரைக்கும் எனக்கு அந்த அல்ஜிப்ராபி சுத்தமா வராம இருந்தது. 100 மார்க் எடுக்க வச்சாங்க.
0: என்னுடைய ரகம் நீங்க.
2: கண்டிப்பா சார், அது மறக்கவே முடியாது. எனக்கு தெரியுமா, நீங்க சொல்லி இந்த டைட்டில் வைத்த போது அந்த கணக்கு சொல்லி கொடுத்த எங்க அக்கா தான்
0: ஞாபகம். உங்களை வந்து சென்டம் எடுக்க வச்சாங்க.
2: பெரிய
0: விஷயம். நன்றி, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. சூப்பரில் சென்டம் எடுக்க வச்சுருக்காங்க. எனக்கு மேக்ஸே வராது, பட் என்ன வந்து என்னோடய ரிலேட்டிவ் படிக்க வச்சு சென்டம் எடுக்க வச்சுருக்காங்க. சூப்பர் விஷயம். சூப்பர். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து டீச்சரை தவிர உங்களுக்கு வந்து உங்களுடைய கல்வி படிப்பை, பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை சொல்லிக் கொடுத்த மறக்க முடியாத ஒரு நபர் யார், அவங்கள பற்றி அவங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபேஸ்புக் லைஃப் ரெயின்போ பேஜில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். அதோடு நீங்கள் வந்து காலும் பண்ணலாம். 298-6-00-38 அல்லது 298-5-0-55-4. ஸோ தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:21 ஆயிட்டு இருக்காண்ட. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டைம்ஸ் எல்லாத்தையும் உங்க டீச்சரை தாண்டி உங்களுக்கு வந்து அகடமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த மறக்க முடியாத ஒரு நபர். இவங்கெல்லாம் நான் பாஸே பண்ணிருக்க மாட்டேன், இவங்க எல்லாம் இந்த ப்ராக்டிகலே என்னால் பண்ணிருக்க முடியாது, ரெக்கார்டே நான் முடிச்சிருக்க மாட்டேன், அப்சர்வேஷன் அவங்க கொடுத்த வச்சு தான் நான் வீட்டில் வச்சுன்னா எழுதி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு நம்பர் நண்பர் இருப்பார் இல்லையா, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பார் அகாடமிக்ஸ்ல. சோ அப்படி பார்த்த ஒரு நண்பர் யாரு அப்படின்ற பத்தி நம்ம மனுஷன் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ இந்த ஈவினிங்?
0: ஆல் கோயிங் குட். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
1: எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, எஸ் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த ஆன்டி பேர் வந்து சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கதான் வந்து எனக்கு பாடம்
0: கரெக்டா அந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கீங்க, சுகன்யா. கரெக்ட், ஆமா, இட்ஸ் கே ஜி வராது, ஆக்சுவலி சுகன்யா கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர்.
1: சோ வந்து அவங்க ரொம்ப சூப்பரா படிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, பட் இவங்களை தாண்டி ஒருத்தவங்க சூப்பரா எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த மேத்தமேட்டிக்ஸ், அப்புறமா கெமிஸ்ட்ரி, அப்புறமா பிசிக்ஸ், இந்த மூணும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சுகன்யா அவங்க தான்.
0: சூப்பர். சோ இது வந்து ஸ்கூல்ல மட்டும் இல்ல காலேஜிலும் தொடர்ந்துதா? பேசிக்கலி ஒரு இன்ஜினியர்ல.
1: ஆமா.
0: சோ காலேஜ் அப்போ சொல்லி கொடுத்தாங்களா இல்ல ஸ்கூல்ல மட்டும் தானா இது?
1: இல்ல ஸ்கூல் மட்டும் தான், காலேஜ்ல நானே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்.
0: சூப்பர்.
1: பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் அதெல்லாம் நான் ஈஸியா பிக் அப் பண்ணிட்டேன்.
0: ஓகே.
1: கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் எடுத்து படிச்சேன் கூட. சோ அதனால எனக்கு வந்து தியரி அப்படிங்கறத விட பிராக்டிகல் பண்ணி பண்ணி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆமா.
0: சூப்பர். சோ இவங்க சுகன்யா அவர்களே உங்களுடைய நன்றிகளை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா?
1: எஸ்.
0: சிறப்பு.
1: நான் நிறைய முறை தேங்க் பண்ணிருக்கேன் நம்ம ரெயின்போ சார்பாக, அவங்கள பத்தி திரும்பவே பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
0: சூப்பருங்க. கிராட்டிட்யூட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆட்டிட்யூட் அப்படினு சொல்வாங்க. சோ நம்ம நன்றியோட இருக்குறது நம்ம
1: டீச்சர்ஸ் தாண்டி யாரு அப்படினு சொல்லுங்க நீங்க, இட் மேக்ஸ் எ பிக் டிஃபரன்ஸ். இல்ல
0: சீரியஸ்லி, சீரியஸ்லி கண்டிப்பா கண்டிப்பா. சோ அவங்களை நம்ம நினைவு கூர்ந்து கொள்வதும் வாழ்க்கையில அவங்களை மறக்காம இருக்கிறதுமே நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். அண்ட் அதுக்கு ஒரு உதாரணமா நீங்க இருந்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் சந்திரசேகர் கால் பண்ணது.
1: தேங்க் யூ, தேங்க் யூ ஹரி ப்ரோ, பை.
0: அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து என்னோட லைஃப்ல இந்த ஒரு நபர் டீச்சரை தாண்டி எனக்கு நிறைய அகடமிக்ஸ் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களால வந்து அகடமிக்ஸ் நான் வந்து நிறைய நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நம்பர் யாராவது இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ் கால் பண்ணுங்கள். 2986003 அல்லது 2952 5245 4 லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன், கீழே உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பஞ்சதந்திரம் படத்திலிருந்து சூப்பராக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாம் எப்போவுமே சபதோடு.

0: இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: സ്റ്റുഡിയോ ക്ലോക്കിലെ നേരം 5:31 ആയിട്ട് ഇരിക്കേണ്ട ആകാശവാണി എഫ് എം റെയിൻബോ 101.4 റെയിൻബോ മീഡിയ കേട്ടിട്ടിരിക്കീങ്க. எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், நம்ம டீச்சர்ஸை தாண்டி நமக்கு வந்து அகடமிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. நிறைய ஒரு முக்கியமான ஒரு குரூஷியலான பீரியடில் நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்ததும் ஞாபகம் இருக்கும், அந்த சொல்லி கொடுத்த நபரும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும், மறக்க முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் யார் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: கணபதி சார்,
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: அந்த டீச்சர் நிறைய சொல்லி எதிர்காலம் இப்படி இப்படி இருக்கணும், ஆனா ரெண்டு ஒன்னு ரெண்டு மட்டும் சுத்தத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க சார். அப்பவே சொல்லிக்கிறாங்க, சின்ன வயசுல இருக்கும்போது லாக்டவுன் வரும்போது வீட்டுக்கு போகும்போது கை கால்லாம் கழுவின்னு போனோம், அப்பவே சொல்லிடுறாங்க சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: ஓகே சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: அடையாளமட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பிடிச்சார் சார். தலைப்பு சூப்பரா இருக்கு, பாட்டுலாம் நல்லா அருமையா இருக்கு, கேட்க.
0: நன்றி, தேங்க்யூ சோ மச் சார்.
2: என் நண்பன் டீச்சர் கூட சார், என் நண்பன் தான் சார் எனக்கு கத்து கொடுத்தான் சார். ஒரு நாள் லீவ் போட்டுனா கூட அவன் ஸ்கூல் போனா கூட இந்த பாடம் எனக்கு கத்து கொடுத்தாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லுவான் சார். நண்பன் சொல்லுவான் சார்.
0: அவர் பேருங்க?
2: அவர் பேர் ராஜா சார்.
0: ஓகே, அவர் இப்ப என்ன பண்றாரு? நீங்க என்ன பண்றீங்க?
2: நாட்டுல இருக்கிறார் சார், என் நண்பர் சார், ரொம்ப நாள் பழக்கம் சார் அவர்.
0: ஓகே, அவர் இப்ப என்ன பண்றாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இப்ப நானு ஒரு கம்பெனி டிஎஸ் கம்பெனில வேலை பாக்குறேன் சார் நானு.
0: ஓகே, அவரு?
2: அவரு வந்து திருவர்கள் ஊருக்கு போயிட்டாரு சார். ஆனா அடிக்க அடிக்க போன் பண்ணுவார் சார் எனக்கு.
0: சூப்பர்,
2: நெத்துறேன் நானு.
0: நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க் யூ.
2: மெட்ராஸ் வந்தப்ப நம்ம பாத்துட்டு தான் போவார் சார்.
0: ஓகே ஓகே, சிறப்பு, நன்றி சார்.
2: நன்றி சார்.
0: ஓகே, நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குமா, சொல்லுங்க.
3: பேருங்க?
0: மகேஸ்வரி. சோ அடிச்சு புடிச்சு மேக்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க.
3: ஓகே சார், இப்ப பார் மார்க் எல்லாம் வாங்கிட்டேன் சார். நான் ரிசல்ட் இப்ப காலேஜ் முடிச்சோம் நானு. அவளோ
0: சூப்பர்மா, சிறப்பு.
3: காலி பண்ணி சார் நானு.
0: வாழ்த்துக்கள், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் ரெண்டு பேரும் இந்த மாதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆறங்க. ஓகே,
3: எப்போ சார் டென்த்ல அவங்க என் ஃப்ரெண்ட் சார்.
0: இல்ல, எப்பவுமே சொல்றேன்.
3: ஆ ஓகே சார்.
0: ஓகே, நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து டீச்சரை தாண்டி எனக்கு இவங்க ஒருத்தங்க எனக்கு வந்து சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி நண்பர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 298-6-00-38 இந்த நம்பர் லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கால் பண்ணுங்கள். 298-52-05-54. ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேங்கிய படத்திலிருந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ஜெஹரி. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன டாபிக் வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்லையும் சரி காலேஜிலும் சரி டீச்சரை தாண்டி நமக்கு கிளாஸ் எல்லாம் நம்ம அகாடமிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர ஒரு நபர் இருப்பாங்கல்ல, நாளைக்கு லீவ் எடுத்தாலும் பரவாயில்ல அவன் வீட்டுக்கு போனால் அவன் நோட்ஸ் கொடுப்பான் அதை வச்சு நான் படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாங்கல்ல. அப்படி இல்லைனாலும் எக்ஸாம் டைம் அப்போ கூட ஐயோ இது எனக்கு புரியலையே, இவன் கிட்ட போனால் இவன் சொல்லி கொடுத்துருவான், இவன் கிட்ட போனால் இவன் சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, இல்லை வேறு ஒரு நபர் கூட இருப்பாங்கல்ல, அது நம்ம அக்காவாக இருக்கலாம், நம்ம அக்கா அண்ணனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் நம்முடைய அந்த ஒரு அகடமிக் என்விரான்மெண்ட் தாண்டி நமக்கு அகடமிக்ஸை சொல்லித்தர நபர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க யார் அப்படி தான் நம்ம நிகழ்ச்சியை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ ஹரிசா, நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கேனகர்ல இருந்து.
0: எப்படி இருக்கீங்க சார்? அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார். பள்ளி பருவ போது எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ராமரத்னம் வெங்கடசுப்ரமணியம் ரெண்டு அண்ணன் சார், தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு இங்கிலீஷ்
0: இருங்க, அவங்க வந்து ஸ்கூல்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்களா வீட்டு பக்கத்துல இருந்தவங்களா?
2: வீட்டு பக்கத்துல.
0: வீட்டு பக்கத்துல, ஓகே.
2: ஆமா, ரெண்டு அண்ணன் பெரிய இது. அவங்க இப்போ இப்பத்திக்கு இல்லை பூமியில.
0: ஓகே,
2: அவங்க ஞாபகப்படுத்திட்டீங்க, நன்றி. அவங்க வந்து இப்ப பிள்ளைந்தே பிளாங்ஸ் பொறுத்துக்க, அப்புறம் கணக்குக்கு ஒரு அண்ணன் நல்லா சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ்ல நல்லா சொல்லி கொடுப்பாரு.
0: ஓகே,
2: அப்படிதான் சார்.
0: சோ எல்லாரும் வந்து ஒரு நபர் வச்சிருப்போம், நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு நபர் வச்சிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா?
2: ஆமா, அது அவங்க நான் சொல்லி தரேன், அவங்க எனக்கு ரெண்டு பேரும், நான் இங்கிலீஷ் சொல்லி தரேன், நீங்க மேக்ஸ் சொல்லி தரேன், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க.
0: சூப்பர் சார், ஃபைன்.
2: அந்த அண்ணன் தம்பிங்க சார் ரெண்டு பேரும் அவங்க.
0: ஓகே, சோ அதுக்கு அப்புறம் சூப்பரா உங்க பள்ளி கல்வி படிப்பெல்லாம் முடிச்சிங்க இல்லையா? பெருமையா சொல்ல ஒரு விஷயம் இல்லையா விவசாயம் அப்படின்றது?
3: சொல்லுங்க.
0: ஓகே சார், சொல்லுங்க. ஸோ நீங்க உங்க பள்ளி கல்லூரி டைம்ல வந்து டீச்சரை தாண்டி உங்களுக்கு அகாடமிக்ஸ் பாடங்கள் சொல்லி கொடுத்த நபர்னா யாரை சொல்லுவீங்க?
3: காலேஜை பொறுத்த வரைக்கும் சோலை பொண்ணு ஒரு வாத்தியா இருந்தாரு, அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுத்தாருங்க. அவர் வந்து ரொம்ப கண்டிஷனா இருப்பாரு, நல்லா.
0: ஓகே, இல்ல இல்ல, நம்ம வந்து வாத்தியாரை விட்டுலாம், வாத்தியார் தாண்டி நமக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு யார் இருந்திருக்கா?
3: ஆசிரியர்
0: சோலையப்பன் அவர் சொல்லி கொடுத்ததா உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஞாபகத்துல இருக்கு இல்லையா?
3: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிஷனா இருக்கும். அதான் அவரு
0: சிறப்பு சார், பெரிய விஷயம், நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், நன்றி. இது வந்து ஒரு வித்தியாசமான பதில் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நான் தான் என்னோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ எனக்கு வந்து என்னோட டீச்சர் தான் எனக்கு எல்லாமே. அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கண்டிஷனாக இருப்பார், அதனால நான் என்னால் கற்றுக்க முடிச்சது அப்படின்னு சொன்னார். இதே ஒரு ரெண்டு மூணு காலர்ஸும் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சோலையப்பன் சார் சொல்லி கொடுத்தது இப்போ என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அவர் சொன்ன காரணம், அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் அப்படின்றது. இதே மாதிரி நீங்களும் மறக்க முடியாத உங்களுக்கு அகாடமிக் சொல்லி கொடுத்த டீச்சரை தாண்டி வேறொரு நபர் யார் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் காலும் பண்ணலாம், ஃபேஸ்புக் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம். நிகழ்ச்சி நடத்த பாடல் வாரணம் ஆயிரம் படத்துலேருந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: இந்த அகாடமிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு நபர்னா நீங்க யார் சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி சார், தேங்க்யூ சோ மச். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த் சார்.
0: சைதாப்பேட்டையில இருந்து
1: ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க வாய்ஸ் கேட்டுதான் சார் போன் பண்ணேன்.
0: ஓ நன்றி, தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி, மிக்க நன்றி.
1: சொல்லுங்க வந்து சார், எனக்கு அல்ஜிப்ராவும் அணிகள்லாம் வராது சார் சரியாவே.
0: மேக்ஸ்ல அல்ஜிப்ரா தமிழ் அணிகள் கரெக்டா?
1: ஆமா சார், மேக்ஸ்ல
0: சூப்பர்
1: சார். வரவே வராது அந்த இது, அந்த ஈக்வேஷன் சொல்லி கொடுக்கிறது, அந்த சூத்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நல்ல கணக்கு போடுவார் சார். செல்வன் ஃப்ரெண்டு.
0: ஓகே.
1: அவர் வந்து எங்க உள்ள வாதியாரா இருக்காரு. அவர் சும்மா பசங்களுக்கு பாடம் எடுப்பாரு, அருமையா சொல்லி கொடுப்பாரு சார். இப்ப விழுப்புரத்துல இருக்காரு.
0: ஓகே.
1: அது மறக்கவே முடியாது சார். என்ன, அவர் வந்து இப்போ தனியார் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்பயும் காண்டாக்ட்ல இருக்காரு.
0: ஓகே.
1: நல்லா அருமையா சொல்லி கொடுப்பாரு சார் அவரு. அது அப்புறம் எப்படி எப்படி வாழ்க்கையில எப்படி இது பண்ணணும், அப்புறமே நம்ம பண்ற செயல்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி எல்லாம் பண்ணணும், கெட்ட இதுக்கு போக கூடாது, நல்ல நல்ல ஃப்ரெண்டுங்களோட பழகணும், அது தவிர்த்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு சார் அவரு. இன்னும் அவர் தான் சார் காண்டக்ட்ல இருக்காரு. அவர் அவர் இதை வச்சுதான் சார் நான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறிக்கு வரேன் சார்.
0: சூப்பர் சார். உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களை ஒரு மோல்ட் பண்ணிருக்காரு இல்லையா?
1: ஏதாவது ஒண்ணு நம்ம செய்ய போனா கூட இது செய்யாத, பொறுமையா செய், யார்ட்டையும் பொறுமையா பேசி கோபப்படக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுப்பாரு சார் அருமையா. தமிழ் ஆசிரியர் போலவும் நடந்துப்பாரு சார்.
0: ஓகே ஓகே, சிறப்பு. நன்றி சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சோ மச் சார்.
0: அடுத்த நேயர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கும் முருகன் சார். நீங்க என்ன பண்றீங்க?
2: நாங்க சார், நான் வந்து டிடர்ஜென்ட் பவுடர்ல வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
0: ஓகே. நான் நீங்க பேசுறதே உங்க குரலோட அந்த ஒரு துணியே வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கு, சூப்பரா.
2: அப்படியே
0: ரொம்ப
2: நன்றி சார்.
0: நன்றி சார். சொல்லுங்க சார்.
2: சார் இது கான்செப்ட் சொல்லுங்க சார், நான் இல்ல ஆப்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லடேன் எடுக்கல சார்.
0: ஓகே. நம்மளுடைய ஸ்கூல்லயும் சரி காலேஜிலயும் சரி, நம்மளுடைய ஆசிரியர்களை தாண்டி நமக்கு கல்வி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா, மறக்க முடியாத ஒரு நபர், அந்த மாதிரி யார் உங்களுக்கு?
2: ஆமா சார், மறக்க முடியாத ஆசிரியரும் தாண்டி சொல்றீங்களா? ஆசிரியரும் தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்டல் வார்டன் சார் சொல்லுவேன். அவங்க ஆசிரியர் வார்டன் வந்து ஏன்னா அவர் வந்து ரெண்டாம் ஹாஸ்டலுக்கு வந்து படிக்கிற ரவுண்ட்ஸ் வருவாரு. எப்ப இங்க வருங்க, நான் வந்து கவுன்சிலர் வார்டன் சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டி உங்க நல்லதுக்காண்டிதான் வந்த வேற மட்டும் புக்க கையில எடுக்க கூடாது. எப்போ படிக்கிறது வந்து உங்க நல்லதுக்காண்டிதான், நான் நான் நல்லா நீங்க நல்லா இருந்தா எனக்கும் நல்லது கிடையாது, உங்களுடைய உங்களுக்கு தான் நல்லது,
0: ரங்கசாமி மெசேஜ் பண்ணிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனிய வாழை இனிய மாலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆரம்ப பாடசாலை சேர்ப்பதற்கு முன்னாலேயே அ ஈ சொல்லி தருவாங்க, தமிழ் மொழியின் உயிர் மெய்யெழுத்துக்கள் படிக்க உதவியாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைவில் வந்து அம்மா தாங்க முதல் ஆசிரியர் அப்படின்ற மாதிரி சிறப்பாக வந்து கருப்பணன் சொல்லி முடிச்சிருக்காரு. எஸ், ஷோவோட நிறைவு பதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஆனந்த தாணம் படத்திலிருந்து சூப்பராக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே போமே சமதோடு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு அண்ட் ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நம்மளுடைய டீச்சரை தாண்டி நமக்கு

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவிக்க அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு

மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி. இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாரம் படியம்பாக்கம் எம் லிங்கேஸ்வரன் அவர்களுடன் பூந்தோட்டம் அமைக்கும் முறைகள் குறித்த நேர்முகம்.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கிராமம் வாலாஜா தாலுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த லிங்கேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள் சார், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பூந்தோட்டம் அமைத்து அதை வந்து மகசூல் எடுத்து அதோடைய மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல்லாம் பண்ணி சென்னை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்ருக்கிறதா சொல்கிறீங்க. உங்களுடைய விவசாய வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருந்தது? நீங்கள் எப்படி வந்து யூஸ்வலாக பண்ணுற நெல் கரும்பு இதெல்லாம் தாண்டி பயிர்களை தாண்டி இந்த பூ தோட்டம் அமைக்கிற முறைக்கு வந்தீங்க? இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: பூனுடைய இப்போது வந்து பார்க்க போனால் செடி வச்சு அதனுடைய பராமரிப்பு வந்து நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய உயர்வு நல்லாயிருக்கும். அதை பூச்செடி நட்டுட்டு நம்ம எதுக்கும் கவனிக்காமல் விட்டுட்டு இருந்தோம், அதனுடைய உயர்வு கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அதே மாதிரி உழைப்பு கொஞ்சம் வேணும். நம்ம வந்து கூலி ஆள் வைக்காமல் நம்மளே கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை எப்படி எப்படி என்னென்ன பராமரிக்கணும், அதை களை வெட்டி புல் இல்லாமல் பார்த்துட்டு அப்பப்போ உரம் கொடுத்து அப்பப்போ மருந்தடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா நமக்கு ஈல்டு கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் எப்படி பதமாக போடணும்,
0: ஓகே,
1: எவ்வளோ தண்ணி அது கரெக்டாக பண்ணணும். வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, காய்ச்சல் அதிகமாக வந்தால் வெயில் டைம் வந்தால் வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை அப்படி தண்ணி விட்டுட்டு
0: வந்தோம். இப்போ இந்த வெயிலை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது இந்த பூவுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ நெல்லோ இல்லை கரும்புக்கோ வந்து நம்ம மழையோ இல்லை வெயிலோட தாக்கம் வந்து இந்த பூவுக்கு இருக்க அளவுக்கு இருக்காது. ஏன்னா பூ வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு செடி, அதோட பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் சொல்கிறது வந்து வாலாஜா மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம்ன்றப்ப அங்கெல்லாம் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த பருவநிலைக்கு நீங்கள் உங்களுடைய தோட்டங்கள் அமைச்சிருக்கீங்க? இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? உங்களுடைய பர்சனல் அனுபவம், எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து உங்கள் நிலங்களை வகைப்படுத்திருக்கீங்க, எப்படி இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: கொஞ்சம் களிமண் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத பார்த்துருக்கணும். அது தண்ணி அதிகமாக தேங்குச்சுன்னா ஒரு 4 நாள் 3 நாள் அதிலேயே மழை பெஞ்சு தண்ணி தேங்கியோ இல்லை ஊற்று எடுத்துருத்துனா அதிகமான மழை பெய்கிற டைமில் செடியெல்லாம் வந்து வேர் செத்து இதுவாக லாஸ் ஆகிடும். நமக்கு அதை கொஞ்சம் மேட்டு பாத்தி அமைக்கணும். மேட்டு பாத்தி அமைச்சு தண்ணி இல்லாமல் அதை கால்வாய் பிடிச்சி தண்ணி வெளியே போகிற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தோம்னா அது செடி வந்து சாகாமல் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நல்லா உயிர் நல்லாயிருக்கும். அது செங்கட்டு மண், அந்த மணல் பூமியாக இருந்ததுன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு தண்ணி போட்டு தண்ணி உள்ளே ட்ரை ஆகிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும் ஈல்டு. அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை புல்லெல்லாம் வெட்டி அதை பராமரித்து நல்லா வச்சுட்டு இருந்தோமா அது நல்லா வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஈல்டு வந்து ஒரு 10 மாதத்தில் ஒரு 5 நாள் ஈல்டு ஃபுல்லாக நமக்கு வந்து அரும்பு மொட்டு வச்சு நல்லா கலெக்ட் ஆகும். அந்த டைமில் பார்த்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு ஒரு முறை இல்லை 5 நாளைக்கு ஒரு முறை அதை பார்த்து பார்த்து மருந்து தெளிச்சிட்டே வந்தோமா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். அதை பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோமா கொஞ்சம் டவுன் ஆகும், நம்மளுக்கு வந்து ஈல்டு குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு வருமானம் கம்மியாகிடும், நம்ம செலவீடு அதிகமாகும். அந்த புழு இல்லாமல் அந்த சாரை சொறி அந்த சொத்தம் இல்லாமல் அந்த பூ வந்து நல்லா ஒரு பிரைட்டாக வர வைக்கணும், ஒயிட்டாக வர வச்சு நல்லா காம்பெல்லாம் நீட் நீட்டாக நல்லா பார்க்கறதுக்கு ஒரு மல்லின்னா அதை ஒரு ஃபினிஷிங் நல்லா நல்லாயிருக்கும். மொட்டு வந்து பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். நமக்கு
0: இப்போ தான் அடுத்து அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் உங்களுடைய பூந்தோட்டத்தில் கிடைக்கிற விளைச்சலை எப்படிலாம் வந்து சந்தைப்படுத்துகிறீங்க, உங்களுக்கான லோக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதற்கான மெயின் மார்க்கெட் நகரங்கள் சென்னை பெங்களூர் இந்த மாதிரி நகரங்களில் இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இந்த விஷயம்?
1: வாலாஜா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மண்டியில் இது மாதிரி பொருளை நம்ம சேல் பண்ணும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கமிஷன் வந்து அதிகமாக எடுப்பாங்க. இங்கே சென்னை பாரிஸ் வரோம்னா நம்ம பாரிஸில் வந்து 100க்கு 10 ரூபா கமிஷன் எடுக்கிறாங்க, நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு 3000 ரூபாய்க்கு பூ போடுறோமா நமக்கு வந்து 300 ரூபா தான் அங்கே போகும். அங்கேன்னும்போது 50 ரூபா எக்ஸ்ட்ரா போகும், 15 ரூபா எடுக்கிறாங்க கமிஷன் வந்து. அப்படின்னும்போது நம்ம டைரெக்டாக இன்னும் மூவ் பண்ணுமா பார்ட்டியை பார்த்து நம்மளே டைரெக்டாக வந்து இப்போது அவர் வாங்குறாருன்னா டெய்லியுமே அவருக்கு மார்க்கெட்டிங் பூ போகுதுன்னா கமிஷனே இல்லாமல் இவர் 10 ரூபா கமிஷன் எடுக்கிறாருன்னா உனக்காக ஒரு இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு பூ கொடுக்குறோன்னா அதில் ஒரு 500 ரூபா கம்மியாக கூட கொடுனான்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அவரும் ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்குது, நமக்கும் ஒரு 1000 ரூபா லாபம் கிடைக்குதுனும் போது அவருக்கு டைரெக்டாக இப்போ வந்து மூவ் பண்ணுறோம் நம்ம. அப்படியும் இல்லைன்னா நம்மளே வந்து விற்பனைக்கு டைரெக்டாக நம்ம விவசாய தோட்டத்திலே ஒரு ஷெட் ஒன்று போட்டு அங்கேயே தராசு வச்சு டைரெக்டாக பார்ட்டிங்களுக்கு நேராக கொள்முதல் பண்ணலாம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவெளியை தொடர்ந்து நமது ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி இணைந்திருப்பவர் லிங்கேஸ்வரன் அவர்கள். சொல்லுங்கள் சார், இப்போ இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பூக்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது, எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் தேவைப்படுது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: டிமாண்டும் போது இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஏரியா, ஒசூர்லாம் அங்கே வந்து மல்லி வராது, அங்கே வந்து ரோஸு, சம்பங்கி இந்த மாதிரியான சாமந்தி அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு அது தான் வந்து ஈல்டு வரும். மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஹீட் அதிகமாக இருக்கோ எந்த மாவட்டத்தில் அங்கே தான் வந்து தருமபுரி, காவேரிப்பட்டினம், திருவண்ணாமலை, கோச்சம்பள்ளி இந்த சைடு, வேலூர், ராணிப்பேட்டை இங்கே தான் வந்து மல்லி வந்து உற்பத்தி அதிகமாகும். இங்கிருந்து தான் அவங்க வந்து சேல்ஸ்மேன் வந்து இங்கேருந்து

0: கொண்டுட்டு போய் அங்கே சேல் பண்ணுவாங்க. அதிகமான மல்லி இருந்தால் உற்பத்தி அதிகமாக இருந்தால் ஃபேக்ட்ரிக்கு சென்ட் ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பாங்க. விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சென்ட் ஃபேக்ட்ரி அனைத்து டிமாண்ட் வர டைமில் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாகும்.
1: இப்போ நீங்கள் என்னென்ன வகையான பூக்கள்லாம் வந்து சாகுபடி பண்ணுறீங்க, எப்படி வந்து அந்த நிலத்தை வந்து பராமரிக்கிறீங்க? இன்கேஸ் நீங்கள் சொல்ல மாதிரி டிமாண்ட் கம்மியாக இருக்க டைமில் அந்த இடத்துல மாற்று பயிர் நீங்கள் போடும்பொழுது நிலத்தை பதப்படுத்துறது, இந்த விஷயங்கள்லாம் எப்படி மேற்கொள்கிறீங்க? இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: அந்த மார்கழி தை மாதம் ஜனவரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக, அந்த டைமில் வந்து எல்லாமே கவாத் பண்ணிடுறாங்க, செடி பூரா கட்டிங் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் அந்த தை மாசி 3 மாதத்தில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் வருது, தை மாதத்தில் ஃபஸ்ட்டு வருஷத்தில் முகூர்த்தம் வரும்போது உற்பத்தியே இருக்காது யாருமே. அந்த பனி டைமில் வந்து பூவே வராது. பூ வராத டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பந்தல் அமைப்போம், ஹீட்டான ஒரு பாலித்தீன் போட்டு ஹைட் பண்ணி அதுக்கு உள்ள லைட் எல்லாம் போட்டு விட்டோமா ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கணும். நைட்டு டைமில் எல்லாம் கூலிங் அதிகமாக இருந்ததுன்னா மொட்டு பெருசாகாது, நமக்கு வந்து அரும்பும் வந்து வராது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மல்லி வந்து 3000 ரூபா விற்கும், 4000 ரூபா விற்கும். நம்ம வந்து இன்றைக்கி 100 கிலோ எடுக்கிறது, அன்றைக்கி 10 கிலோ மல்லி வர வச்சாவே நமக்கு போதுமான லாபம் கிடைக்கும். அதை போதிய அளவு வந்து நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ நம்ம லாபத்தை பார்க்கலாம் அந்த டைமில் வந்து. இந்த டைமில் வந்து நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அது தானே உற்பத்தி வந்துகிட்டே இருக்கும், நார்மலாக வரா மாதிரியே வரும். நமக்கு உற்பத்தி வேணும் போது அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி 100 கிலோ எடுக்க வேண்டிய பொருள் அன்றைக்கி 10 கிலோ எடுத்தமாலும் நமக்கு அந்த போதுமான வருமானம் கிடைக்குது.
1: இப்போ அதே மாதிரி இந்த பூந்தோட்டத்துக்கெலாம் வந்து இப்போ எப்படி இதை அந்த மூலப்பொருள் வந்து நீங்கள் என்ன நர்சரியில் போய் எடுப்பீங்களா, இல்லை விதைகள் ஏதாவது வாங்கி இது விதைப்பீங்களா, என்ன மாதிரி?
0: நம்ம செடியெல்லாம் வாங்கணும் போது நமக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார். இங்கே மல்லி எல்லாம் வாங்கினோம்னா அந்த இடத்துல வந்து செடி இங்கே வந்து பதியம் வந்து நம்ம ஏரியாவில் இங்கே யாருமே வந்து பண்ண முடியாது. மண்ணுடைய தன்மை வந்து கம்மி, நமக்கு அந்த வேர் வளர்ச்சியெல்லாம் இங்கே கிடையாது. ராமேஸ்வரம் தான் அதுக்கு மண்டபம், தங்கச்சி மடம், அக்கா மடம் அந்த மாதிரி இடத்துல, அப்புறம் மதுரை பக்கம் அந்த இடத்துல தான் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு மிதமான டெம்பரேச்சர் போட்டு நேர்கூடல் போட்டு ஓலெல்லாம் பந்தல் அமைச்சு அதில் செடியை கவர் பண்ணி அவங்க நட்டு நமக்கு 1 வருஷமோ 6 மாதமோ அந்த செடியினுடைய வேர் தன்மை வந்து வளர வளர தான் நமக்கு வந்து செடி வந்து எத்தனை வந்து நட்டோமோ நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் யாருமே அதை விட்டு கொடுக்க முடியாது, வேறும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வளர்ச்சி வராது நம்ம மண்ணில் நம்ம ஏரியாவிலாம் வந்து. ராமேஸ்வரம் தான் நமக்கு மல்லி செடி வேணும்னா ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்து தான் நம்ம பயிர் செய்ய முடியும். ஒரே மாதிரி அந்த குழி அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி கேப் போடணும். லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு குழி வெட்டணும், 2 அடிக்கு ஒரு குழி வெட்டி அதில் வந்து மேக்ஸிமம் 5 செடியிலேருந்து 10 செடி வரைக்கும் வைக்கணும் ஒரு குழி. அது ஏன் அந்த மாதிரி வைக்கணும்னா வச்ச ஒரு 60 நாள் 70 நாள் 100 நாளுக்குள்ளே நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். 1 செடி 2 செடி வச்சோமோ அதில் வந்து என்ன ஆகும், ஒரு செடி களை வெட்டும் போது ஏர் ஓட்டும் போது உள்ள நோண்டும் போது இல்லை புழுகு தாக்கம் வந்து அந்த செடி ஒரு 4 செடி வைக்கணும் அதில் 2 செடி செத்துடும். அந்த 2 செடி வளர்ச்சி வரும்போது 4 ஆகும், நமக்கு நீண்ட நாள் வந்து அந்த செடி வளர்ந்து நல்லா அகலமாக பரவச்சுனா தான் நமக்கு தேவையான உற்பத்தி கிடைக்கும். நம்ம 10 செடி வைக்கணும் போது பார்த்தீங்கன்னா அதில் 4 செடி 2 செடி போயிட்டாலும் சீக்கிரமாக வந்து நம்ம வளர்ச்சி வந்து பொருள் அதிகமாக உற்பத்தி கிடைக்கும்
1: கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த உற்பத்தி பற்றி பேசும்போது இதுக்கு வந்து இயற்கை முறைன்றது எந்த அளவுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, இல்லை உங்களுடைய உற்பத்தியை பெருக்கணுன்றப்ப வேற என்னென்ன வழிவகைகளை தேடி போறீங்க, இந்த விஷயங்கள்
0: வந்து? ஆர்கானிக் முறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கேட்கும், ஆனால் பொருள் வந்து தரமாக இருக்கும். கெமிக்கல் தெளிக்கிறதுக்கும் ஆர்கானிக் பண்ணுறதுக்கும் கெமிக்கலினுடைய பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். அது ஆர்கானிக்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 டேஸ் 2 டேஸ் வச்சிருக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் சரி அப்படியே ஆர்டினரியாக வச்சிருந்தாலும் சரி நமக்கு வந்து பொருள் வந்து ஒயிட்டாக நல்லா இருக்கும், தரமாக இருக்கும் பொருள், ஸ்மெல் வந்து நிறைய கிடைக்கும் ஆர்கானிக்கில் பண்ணும்போது. கெமிக்கலில் பண்ணும்போது ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளுக்குள்ளவே அது வாடி போயிடும், வளர்ச்சியும் வந்து கம்மியாக இருக்கும், அதனுடைய பூத்தன்மையும் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது, அந்த ஸ்மெல்லும் நமக்கு வராது. ஆனால் உற்பத்தி வந்து ஆர்கானிக்கில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி வந்து பூச்சி தாக்கம் வந்து வருதுறானும் போது கெமிக்கல் தெளிச்சுன்னா உடனே வந்து நன்மை செய்கிற பூச்சி தீமை செய்கிற பூச்சி எல்லாமே போயிடும், ஆனால் பொருள் நல்லாயிருக்கும், உடனே வந்து நம்ம சேதாரம் கம்மியாக ஆகும். அந்த பொருள் வந்து இப்போ ஆர்கானிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகும் அந்த வேலை செய்யறதுக்கு, அது ஊடுருவி அது போய் ரெடி ஆகிறது மூலியம் அவங்களையும் மொட்டெல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆகிடும், பூவில் வந்து பார்க்க முடியாது. கெமிக்கல்னும் போது நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கெமிக்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உடனே வந்து அந்த பொருள் வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஆர்கானிக்னு போகும்போது லேட் ஆகும். நமக்கு ஆர்கானிக்னு பண்ணும்போது வீட்டினுடைய ஒர்க் வரைக்கும் பண்ணலாம், விற்பனைக்காக பண்ணணும் போது நமக்கு லாஸ் தான் ஆகும்,
1: லாப நோக்கத்தில்
0: லாபத்தில் கிடைக்காது.
1: இப்போ அடுத்ததுங்க, இப்போ நம்ம நெல் பயிரோ இல்லை வேறு ஏதாவது பார்க்கும்பொழுது அதுக்கான ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து கூடுதலாக இருக்கும். பட் இந்த பூக்கு அப்படி கிடையாது, ஒரு நாள்லேயே வாடிடும் அந்த விஷயங்கள்லாம். ஸோ நீங்கள் எப்படி அந்த இடத்துல சாகுபடி பண்ண உடனே இதை எவ்வளவு நேரத்தில் சந்தைப்படுத்தணும், இல்ல அதை வந்து பிரிசர்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு? இப்ப இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன வழிவகைகள் இருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.

0: நம்ம உடனே பறிச்சு மார்க்கெட் எடுத்துன்னு போறோம்னா, முதல்ல போனீங்கன்னா சீக்கிரம் போனீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அவங்க போகாது, நம்ம எல்லாரும் போற டைமுக்கு போனோமா நமக்கு மார்க்கெட்டிங் வந்து கம்மியா இருக்கும். நம்ம காலையில எவ்வளவு சீக்கிரம் மார்க்கெட் எடுத்து சேல் பண்ண முடியுமோ அவ்வளவு லாபத்தை பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டா போகும்போது பாத்தீங்கன்னா, இப்போ 50 பேர் எடுத்துன்னு வர பூவை வந்து 10 பேர் தான் எடுத்துட்டு வருவோம் காலையில மார்க்கெட்டிங். அந்த டைம்ல போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா உன் பூவுக்கு வந்து நீயே விலை வச்சு நீயே காசு எதிர்பார்க்கலாம். லேட்டா போனீங்கன்னா எல்லாரும் பூ வந்துட்டு பிறகு அந்த பூ கொஞ்சம் டிமாண்ட் இருந்தால் தான் நமக்கு ரேட்டு கிடைக்கும். எல்லாரும் பூவும் அதிகமாக உற்பத்தி இருந்ததுன்னா இந்த பூலாம் ஒரு பூ வாங்கலாம், இந்த பூலாம் ஒரு பூ வாங்கலாம்னு நினச்சிப்போம், கம்முன்னு வந்துடுவாங்க. மாநிலத்தையும் நம்ம எதிர்பார்க்குற வருமானம் கிடைக்காது.
1: புரியுதுங்க. இப்போ அடுத்தது, இந்த பூ வகைகள் நிறையா இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களுடைய விவசாய வாழ்க்கையில் எந்த பூவை அதிகமாக தோட்டம் அமைத்து உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வகையான பூக்கள் நீங்கள் உங்களோட தோட்டத்தில் அமைச்சிருக்கீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நமக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போட்டால் இந்த செடி தான் இந்த பூ தான் வரும்ன்றதுனால தான் அதை செடி நடவு செய்ய முடியும். அது வெயில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைம்லலாம் நடவு செய்ய முடியாது. செடி நட்டாலும் அது உயிர் வாயாது. இந்த நாள்லேருந்து இந்த நாள் அந்த ஆடி மாதத்தில் கரெக்டாக போயிட்டு மல்லிச்செடி வச்சிடலாம். கரெக்டாக நமக்கு அந்த ஆடி ஆவணி போட்டா சைப்பூசி கார்த்தி மார்கை தை மாதத்தில் கரெக்டாக அந்த 6 மாதத்தில் உனக்கு பூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த தை மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் முகூர்த்த நாள் பண்டிகை சீசன் எல்லாருக்கும் வந்து அந்த செடியில் வருமானம் நிறைய கிடைக்கும். நீ காலத்தை தள்ளி நடும்போது பார்த்தீங்கன்னா அது முகூர்த்தத்தில் வராது. ஒரு திருவிழா டைமில் அந்த பூ உற்பத்தி வராது, உனக்கு தள்ளி வரும் ஈல்டு வந்து மொத்தமே. உனக்கு அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபா விற்கிற பூ அன்னைக்கு 10 ரூபா தான் விற்கும். அந்த வந்து நமக்கு வந்து வருமானம் கம்மியாக வந்துடும். அந்த காலத்தோட அந்த பட்டத்தோட பயிர் செஞ்சுன்னா நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும், மார்க்கெட்டிங்கும் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த நடவு வந்து தள்ளி போட்டிங்கன்னா நடவு வந்து ஈல்டும் கம்மியாக வரும், ரேட்டும் கம்மியாக போகும் மார்க்கெட்டில் வந்து. அந்தத்துக்கு வந்து நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அதிகமாக வந்து.
1: ஓகே. அதே மாதிரி இப்போ இன்னொன்று விஷயம், இப்போ இந்த விளை நிலங்கள் நடுவில் தான் உங்களோட தோட்டமும் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சாதாரண பயிருக்கே வந்து ஆடு மாடு இது கிட்ட வந்து பாதுகாக்கிறது ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் பூந்தோட்டம்ன்றது இன்னும் அதிகமான பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயம் இந்த நோக்கத்தில் பார்க்கும்போது. இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: பாதுகாக்கணும் போது ஆடு மாடுனும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோமோ அந்த ஸ்மெல்லுக்கு கிட்ட வராது எதுவும் அதிகம். ஆடு மாடுனும் போது அதுவும் ஆடு மாடுனும் போது அதிகமாக எந்த ஒரு செடியும் மேயாது, அது கொஞ்சம் மேய்ஞ்சிட்டாலும் அது போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சில ஆடு மாடு மேயும், சில ஆடு மாடு மேயாது, சில செடியெல்லாம் வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் உஷாராகவும் பாதுகாத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் வேலி போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம ஏதோ தோட்டத்தை பாதுகாத்து வச்சோம்னா அது கிட்ட வராது, இது நமக்கு சேஃபாக இருக்கும். ஓப்பன் பேஸில் இருந்தாலும் அது மேய்ஞ்சிட்டு போகிறது போகிறதான் போவோம். அது அதிகமாக மேயாது, ஒரு ரெண்டு செடி ஒரு செடி தான் மேயும். அதிகமாக எந்த ஒரு விலங்கும் வந்து ஆடு மாடு வந்து ஒரு செடியே அதையே மேயன்றது அது எடுத்துக்காது. சும்மா அதனுடைய பசிக்கு ஒரு ரெண்டு தழை கடிச்சிட்டு அது போட்டு வேற ஒரு புல்லை தான் போய் மேயது போகும்.
1: ரொம்ப யதார்த்தமாக ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப தேவைக்கு அதிகமாக எதையும் சேதப்படுத்தாது.
0: ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா பிரியாணியே சாப்பிடணும்னு நினச்சா எவ்வளோ சாப்பிடுவேன், கொஞ்சம் தான் சாப்பிட முடியும்.
1: உண்மைதான், உண்மைதான்.
0: அதிகமாக அதை எடுத்துக்க முடியாது எந்த ஒரு பொருளையும்.
1: அடுத்ததுங்க, இப்போ அரசாங்கத்துடைய சப்போர்ட் இந்த பூந்தோட்டம் அமைக்கிறதுக்கோ இல்லை இந்த பூக்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது?
0: வேளாண்மை துறையில் தோட்டக்கலை துறையிலெல்லாம் போயிட்டு நம்ம பதிவு பண்ணி வச்சோமா அவங்க மானியன்றது கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்பப்போ இது வந்திருக்கு, இந்த ஸ்டேஜில் இந்த இது இருக்குது, நாற்று வந்திருக்கு, மல்லி நாற்று வந்திருக்கு, உரம் கொடுக்குறோம், அப்புறம் வந்து இந்த சொட்டு நீர் அமைக்கிறது, ட்ரிப்பு, அப்புறம் அந்த பாலித்தீன் பேப்பர் போடுறது, பில்லு எல்லாம் வராத இருக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேளாண்மை துறை தோட்டக்கலை துறையிலெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கானிக்காக மருந்து வரும், டானிக்கு இந்த பஞ்சகாவியா அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் தெளிக்கும் போது கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அதே நம்பியும் இருக்கும், பண்ண முடியாது. கிளைமேட்டுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வரும், மாறும், காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதையே நம்பி நம்ம ஆர்கானிக்கும் பண்ண முடியாது. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். கெமிக்கல் பண்ணுமோ கெமிக்கல் பண்ணணும், ஆர்கானிக் பண்ணுமோ ஆர்கானிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி புல் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குதுன்னா பாலித்தீன் பேப்பர் போட்டு மேட்டு பாத்தி அமைச்சு அதில் செடி நடவு பண்ணி ட்ரிப்பு சொட்டு நீர் பழுப்பு போட்டு குழாய் மூலமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி டிமாண்டுன்னு வரும்போது நம்ம டைம் போகிற தண்ணி கம்மியாக இருக்கணும்போது சொட்டு நீர் போட்டுக்கலாம். சொட்டு நீர் போட்டு அதை செடிக்கு ஏற்ற மாதிரி ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தண்ணி விட்டோம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஹவரோ ஒரு ஹவரோ ஊட்டிக்கலாம். நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் சேவ் ஆகும், புல்லும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம தோட்டத்து ஃபுல்லாக தண்ணி விட்டோமா நான் கொல்லி ஃபுல்லாக புல்லாகிடும். அதுக்கு அதிகமாக ஆள் தேவைப்படும், அதை எப்போ பார்த்தாலும் வெட்டிட்டு இருக்கோம். அதில் புல்லில் பூச்சி வரும், அந்த பூச்சி வந்து நம்ம பூக்களை தாக்குதல் அதிகமாக நடத்தும்.
1: புரியுதுங்க.
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடணும்.
1: ரொம்ப தெளிவாகவும் யதார்த்தமாகவும் பூந்தோட்டம் அமைத்தல், பூக்களை வந்து சந்தைப்படுத்தல், இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: கேட்ட ஒரு நல்ல பாடலோட நிகழ்ச்சி தொடருது. நம்மோடு இன்று ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் படியம்பாக்கம் கிராமம் வாலாஜா தாலுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த லிங்கேஸ்வரன். அடுத்ததான் சார், இப்போ நிகழ்ச்சியில் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பூந்தோட்டம் பற்றி பேசிட்டு இருந்தோம். இது வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற நெல் பயிராகட்டும் இல்லை மற்ற பயிர்களை விட இது பெட்டராக வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: லாபமும் நெல் பயிரிடும் போது நமக்கு வந்து நாற்று நடவு விட்டு நெல் பாதுகாத்து அதை எடுத்து நட்டு நடவு கூலி உழுவு கூலி அப்புறம் அறுவடை கூலி ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோமா நமக்கு வந்து லாபன்றது அந்த டைமில் அறுவடை பண்ணுமோ மழை வந்துடும் கீழே படுத்துடும் அதை அறுக்கும்போது பாதி நெல் தான் நமக்கு கையில் வரும் பாதி நெல் நிலத்தில் போயிடும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் அதுங்க கமிஷனுக்கு அதுக்கு இன்னும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து வருமானன்றது அதில் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை. அதே மாதிரி பூச்செடினும் போது இப்போ சம்பங்கி நடணும்னா சம்பங்கி நட்டு 90 நாள் 120 நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நடவு நட்டவுடனே அதனுடைய வருமானம் வந்து கையில் எதிர்பார்க்க வேண்டியது வருமானம் கிடைச்சிருது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வரும்போது இந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 10 பேர் களை வெட்ட வராங்கன்னா இதனுடைய வருமானத்துலேருந்து இதுலேருந்து எடுத்து முதல் வைக்கலாம். அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணின்னு போகலாம் மருந்தடிக்கிறதுக்கோ அதில் வந்து ஒரு 200 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபா எடுத்து ஒரு கூலி ஆளுக்கு கொடுக்குறதோ மருந்து வாங்கிறதுக்கோ உரம் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுது. பணம் வந்து டெய்லியும் வர ஆரம்பிச்சிருச்சு.
0: பணம் ரொட்டேஷன்
1: ஆகுது. நெல் பயிரிடும் போது பார்க்க போனால் நமக்கு வந்து அந்த 120 நாளுக்கும் நம்ம தான் காசு கையில் கடன் வாங்கி கமிஷன் வண்டியில் போய் முன்கூட்டியே பணம் வாங்கினு வந்து அதில் வந்து கூலி ஆளுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்க வேண்டியது வருது. இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம நட்டவுடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்குது. மல்லி செடி ஆகட்டும் சம்பங்கி ஆகட்டும் ரோஸ் ஆகட்டும் கனகாம்பரம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உடனுக்கு டெய்லியும் துட்டு காசு பார்க்கும்போது நமக்கு வந்து லாஸ்ன்றது விவசாயத்தில் வராது. பூச்செடின்னும் போது வேர்க்கடல பார்த்தீங்கன்னா அது 3 மாதம் போட்டு அதுக்கும் நம்ம வந்து கையை வச்சு முதலீடு வச்சு நம்ம முதல் பண்ண ஆரம்பிக்கும். நெல் பயிரோ கரும்போ கரும்பெல்லாம் 1 வருஷம் பயிரிடும் போது நம்ம வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். அது முதலீடு வச்சு நேகணும் நம்ம எப்போ அதுக்குள்ளே மழை இருக்கும் இருக்காது நம்ம போர் போட
0: வேண்டியது
1: நகை சேட்டுக்கிட்ட வச்சு நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும். அது வந்து லாஸ்ட்டு நமக்கு ஃபைனலுக்கு தான் காசு எதிர்பார்க்க முடியுமா கண்டி. மஞ்சளோ கரும்போ வாழையோ பூவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீ நட்டு ஒரு 120 நாள்லேருந்து அவனுக்கு காசை வருமானத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 20 வருஷம் ஒரு மல்லி செடினா அந்த 20 வருஷத்துக்கு நீ உன்னுடைய உழைப்பில் வந்து காசு எதிர்பார்த்துனே இருக்கலாம். உழைப்பு இல்லைன்னா காசு கிடைக்காது. அதே மாதிரி கண்காணிப்பு வேணும். பூச்செடியில் வந்து டெய்லியுமே வந்து காலையில் போய் பார்த்தோமா திருப்பியும் ஈவினிங் போய் பார்க்கணும்.
0: கண்டிப்பாங்க. ரொம்ப தெளிவாக நம்ம நெல் பயிராகட்டும் இல்லை கரும்பாகட்டும் இதை விட இந்த பூந்தோட்டம்ன்றது எந்த அளவுக்கு லாபகரமான ஒரு விஷயம், அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு அதில் கொடுக்கும்பொழுது நம்மளோட வாழ்க்கையும் சேர்ந்து அதோட மேம்படும்ன்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய மகசூல் அதிகமாக பெருக்கி இந்த பூ வியாபாரத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான சென்னை

0: உள்ள மிக்க மகிழ்ச்சி எனக்கு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இனி தொடர்வது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடரும்.

நேரம் 7:30 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாண்ட்போ. எஸ் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் முத்து படத்துல இருந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே போமே சமுதோடு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: famuti o napolimane inge ella messa madole
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம் இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், சூப்பரான நல்ல ஜாலியான சூப்பரான பெப்பியான சாங்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடல், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ரொமான்டிக்கான, நம்மளை அப்படியே ஒரு கனவுல மிதக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாங் அகலாதே அப்படின்ற அந்த ஒரு சாங் நமக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமுதோடு.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும். ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது?

0: இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2

0: பலகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்கம் செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை, நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பெரிய உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்

இஸ்லாத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில்

குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் 1,000-க்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி

அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின்

0: கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வரக்கூடிய 80s 90s அப்புறம் ஏர்லி 2000 வந்த சூப்பரான சாங்ஸை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாமிரபரணி படத்திலிருந்தும் அண்ட் அதற்கடுத்த பாடல் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து நமக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

Sana Dolu. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச 80s 90s அப்புறம் ஏர்லி 2000ல வந்து சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தலைநகரம் படத்திலிருந்து ஏதோ நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக்கான எண்ண ஓட்டங்களை காதல் நினைவுகளை காதல் ஆசைகளை அப்படி மிருதுவாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதுக்கப்புறம் வந்து அதே காதல் உணர்வை ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பெப்பியாக சொல்லக்கூடிய வல்லவன் படத்துலேருந்து எம்மாடி ஆத்தாடி அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்கும் பேக் டு பேக் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:24 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம மனசுக்கு பிடிச்ச 90s 2000 அந்த டைம்ல வந்த பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகின்ற ரெண்டு பாடல்கள் எந்த மூவிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாங் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அந்த படத்திலிருந்து விழிகளில் அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அந்த அதற்கடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து சென்னை சேர்ந்தவள் அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பர் ஹிட்டான சூப்பரான சாங் நமக்காக பேக் டு பேக் வர போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:35 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச 90s ஏர்லி 2000s வந்த இனிமையான சூப்பர் ஹிட்டான சாங்ஸ்னு கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகின்ற அந்த ரெண்டு சூப்பரான பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கதிர்வேலன் காதல் படத்திலிருந்து அன்பே அன்பே அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் காதல் அப்படின்ற படத்திலிருந்து தீயில்லை புகையில்லை அப்படின்ற ரெண்டு சூப்பர் ஹிட்டான சாங் நமக்காக பேக் டு பேக் வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:42 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவாக வரப்போகின்ற ரெண்டு பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமா படத்திலிருந்து முதல் மழை அப்படின்ற அந்த ஒரு சூப்பர்டான சாங்கும், அண்ட் அதுக்கடுத்து நிறைவாக வரப்போகிற பாடல் வந்து நவீன சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து காத்திருந்தாய் அன்பு அப்படின்றது ரெண்டு

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வரக்கூடிய 1960s, 70s, 80s வந்த பாடல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நமக்காக வரப்போகிற பாடல் எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லானா மோகனம்பாள் அந்த படத்திலிருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதுக்கப்புறம் பணமா பாசமா அப்படின்ற படத்திலிருந்து மெல்ல அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்கும் நமக்காக பேக் டு பேக் நம்ம ஷோவில் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:14 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நம்ம மனசுக்கு பிடிச்ச 60s 70s வந்த பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சி நம்ம கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எஸ், அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் நமக்காக வரப்போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்திலிருந்து வரப்போகுது அண்ட் எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சலங்கை படத்திலிருந்து சிங்கார வேலனை அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதற்கடுத்த பாடல் மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து யார் தருவார் அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: பிரசாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளன்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:28 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வரக்கூடிய நிறைய பழைய நினைவுகளை நமக்கு மீண்டும் மனசிலிருந்து அப்படியே கிளறி தரக்கூடிய சூப்பர் ஹிட்டான பழைய சாங்ஸ்லாம் நம்ம நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்ருக்கோம். அண்ட் எஸ், அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பறவை படத்துலேருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்ற அந்த ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்கும், அண்ட் அந்த பாடலை தொடர்ந்து வயசு பொண்ணு படத்திலிருந்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பல பழைய நினைவுகளை நமக்கு நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகின்ற இரண்டு பாடல்கள் எந்த படத்திலிருந்து எந்த பாடல் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதுக்கு அடுத்து வரப்போகின்ற பாடல் வந்து பிரியா படத்திலிருந்து என்னுயிர் நீதானே அப்படின்ற ரெண்டு சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. எஸ் ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

நல்ல ஒரு இனிமையான இரவு பொழுது அமையட்டும். நாளைய பொழுதும் நமக்கு நல்ல ஒரு பொழுதாகவே விடியட்டும். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:55 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து நினைவு ஒரு பறவை அப்படின்ற அந்த ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் நமக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன். சிலிண்டர் சாரல் மழையாய் பொழிந்து அடிய உடம்பெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிறைய பேர் கண்ணாடி வழியாக ஜன்னல் வழியாக வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கு, உங்கள் பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட சொல்லணும் நினச்சிங்கன்னா முகநூல் பக்கத்தில் தாராளமாக நான் போட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாட்டு பார்த்திபா நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், பார்த்திபன் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு அண்ணாமலை படத்திலிருந்து ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. இசையலையோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

Kill. எஸ் 11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு. எஸ் ரைட். தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேரும் பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்திலிருந்து தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். கீழணிஞ்சிருங்க இசையலையோட.

மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேருடைய குரலில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். திப்போ அவங்களுடைய குரலில் ஹாரி ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சாமி படத்துலேருந்து வர தொழிலான பாட்டு தான் அடுத்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ், 11:17 ரொம்ப அழகான பாடல், வேப்ப மரம் புளிய மரம் அப்படின்னு சுவாமி படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். 4 மாணவர்கள், எஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துலேருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டுமா? எஸ் ரைட், அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், மன்னிச்சிருங்க இசையலையோட.

11:22 ரொம்ப அழகான பாடல். அன்னைக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். கபிலன் அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. எஸ், மஜா படத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். தை மாதம் ஊரை கொட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டு அப்படிங்கிற பாட்டு தான். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:22 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தை மாதம் ஊரை கொட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டுன்னு ரொம்ப அழகான பாட்டு. மஜா பாடலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கைலாஷ் கிர், ஜேசி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்ன ராவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல்னா முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்கள், ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. எஸ் இந்த மழையில் யாராவது நினைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு தான். வெயில் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு. எஸ் ரைட், அந்த பாட்டை தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வச்சிருக்கிறது கார்த்திக் பாடின பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்களில் அயன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய், முன்னே முன்னே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படின்னு அயன் படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அங்காடி தெரு படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவள் அழகுக்கு யாரும் நிகரில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. விஜய் ஆண்டனி அவங்களுடைய அழகான வரிகளில், ஐ மீன் இசையில், நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:45. ரொம்ப அழகான பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அழகில் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க. அங்கடி திரு படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வேல் முருகன் உங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கேன். ஜி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் தான். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுகளம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒத்த சொல்லால் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் ரொம்ப அழகான பாட்டு, ஒத்த சொல்லால் அப்படிங்கிற பாட்டை கேட்க முடிச்சோம் இல்லையா. ஆடுகளம் படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு சோலார் சாய் கல்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், பாரதி அவங்களுடைய வரிகளில் டீமா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மைனா படத்துலேருந்து சிங் ஜிகா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

11:53 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முகநூலில் நம்மோட நினைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மவுத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ஜிங்ஜிகாந்த் பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி ராம், அன்பு அறிவிப்பாளருக்கு நிகழ்ச்சி அனுமதி உள்ளது, மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமை. அண்ணாமலை படத்திலேருந்து வந்து அண்ணாமலை சைக்கிள் பாட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொழிலான இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோவனூர்லேருந்து கார்த்திக், தொடர்ந்து ஹேமலதா, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், எங்கள் ஊரில் நிலா காய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை படத்திலேருந்து வந்து ரகக்கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு இருக்காங்க. நிலவு பட்டாசாக்க நன்றி வணக்கம் அப்படின்னு நிலாவோட இமேஜையும் சேர்த்து எடுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. நான் கொஞ்சம் மழையில் நினைச்சிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை கேட்டேன். ரொம்ப நன்றி உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷேஸ்வரி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, சகா பார்த்திபண்ணவர்களுக்கும் நேர்களுக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், மனதில் மயங்க வைக்கும் நிகழ்வு, மறக்க இயலாத பாடல்கள் வளர்வு, மகிழ்ச்சி தரும் பண்பலை தரவு, மனம் விரும்பும் ராகங்கள் உணர்வு, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உயர்வு, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் வாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகு சார். ராசாமணி, ராசா மகன் ஹரிச்சந்திரன், நண்பறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணியன், 103.7 ஏற்காடு பண்பலையிலும் விவத் பாரதி ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனி இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ஆரம்பம் பாடல் ரெக்க கட்டி பறக்குது, அசத்தலான இரவு நேர பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சண்முகநாதன், குருசாமி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழமையான இளையராஜ பாடல்கள், இசையமைந்த பாடல்கள், ஒளிபரப்பு செய்யுங்கள், அவளுடன் கேட்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த வாட்டி பார்க்கலாம். புரசேவாக்கம் சௌந்தரராஜன், இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. ரமா, இனி இரவு வணக்கம் சார், நன்றி. தியாகராயர் நகர்லேருந்து ரமா ரவி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ், அப்பு ஐனாவரம் டெய்லர்லேருந்து சாந்தி ரமேஷ், தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி, எஸ் அவங்க தான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமா படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரங்கு ரங்கம்மா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாடலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த தந்தலுக்கும் ஜே,
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: பாடவுக்கும் காதலுக்கு ஜெய்,
1: ஆழிவத்தின் பாடலுக்கும் ஜெய், பாடவுக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பித்தா பிறைசூடி பெம்மானே எனும் பாடல், திருவழச்சர்வர் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலின் 2.3 நேர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். மாம்பலம் MKS நடராஜன் நாகஸ்வரம், அடையாறு PV தட்சிணாமூர்த்தி தவள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீ முத்துமோமு எனும் பாடல், சூரியகாந்தம் ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகத்யம்.

4:17 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக துர்மார்கசரா என்னும் பாடல், ரஞ்சினி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தரணி தெளிசி தெண்டி எனும் பாடல். சுத்த சாவேரி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர், சாகித்யம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விக்னேஸ்வரா சுப்ரபாரதம், டாக்டர் கே ஜே எஸ்தாஸ் அவர்கள் குரலில்.